நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ச்சியாக ஐத்தமிழ் எஃப்எம் மோடு இணைந்தீர்கள். நேரம் 8 மணி 2 நிமிடம்.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் நீங்களும் நம்முடைய தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்கள் பெயர்களையும் நிகழ்ச்சியோட இணைத்துக் கொள்ளலாம்.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma, ekachakamma, wanna
1: kanda heartbeat da yerde. 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறி வச்சா.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
3: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணய மாற்று சேவைகளையும் இவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
4: மூன்றில் 2180 புலுவார்ட் மார்ஷல் லோரன்ஸ் சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்தரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பகமான சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்.
3: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன் 514-726-5156.
4: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
1: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: அவசர பண தேவைகளுக்கு மனநிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் நம்பிக்கையின் நகையுடகம்
4: KPS ஜுவல்லரி. மூன்றுகளில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில் KPS ஜுவல்லரி.
1: தொடர்புகளுக்கு 514-343-5333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
4: KPS ஜுவல்லரி. தரமான மளிகைப் பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், பழ வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம்.
1: தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் FM 102.9.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். காற்று, இதயம், மௌனம் அத்தனையும் கடந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு சேர்ந்து நிகழ்ச்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. எம்மோடு சதா இணைந்திருந்தார், இணைந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அடுத்து எங்களோடு கார்மேகமும் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றார். நீங்களும் எம்மோடு இணைந்து உங்கள் பெயர்களை நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்ளுங்கள். எமது தொலைபேசி இலக்கங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. 3154584490 என்ற தொலைபேசி இலக்கத்தூடாகவும், அதுபோல் டொரண்டோ நேர்கள் 416-584-1029 என்ற தொலைபேசி இலக்கத்தூடாகவும் இணைந்து உங்கள் பெயர்களை நிகழ்ச்சியூடாக இணைத்துக் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலுக்கு இந்த சொல்லும் ஓவியமும் இவ்வாறு சொல்கின்றது. ஓயாத அலைகள் ஓடி வந்து உன் குரலின் ஓசையை குறு குறு என செய்கிறது. கொஞ்சம் கேட்டு பார்த்தேன், பூப்பதுதான் அழகென்று இருந்த பூக்கள் ஒரு நாள் வாயை பூட்டி கொண்டதாம். ஏன் தெரியுமா? நம்மையால ஒருத்தி இருக்கிறாள் என்று ஒரு புன்னகையை கண்டுதான். மூவிரு திங்களாய் காத்திருக்கிறது உன் திருமுகம் காண்றதுக்கு. அன்று முதல் மதியாய் தோன்றியவள் நீ, இன்று முழுமதியாய் மிதக்கிறாய் என் மனம் எனும் சமுத்திரத்தில். நீ அழகுக்கு அழகு சேர்க்கின்றாய், என் இதயத்துக்கு முதல் வந்த தேவதையும் நீதான்.

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
2: இலக்கம் 97.91 ரொமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருவா 514-945-4641 அல்லது 514-609-6888.
1: தரமான மளிகைப் பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், பழ வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி உங்கள் குடும்ப நிறுவனம். நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல் மூன்றியலில் மாபெரும் புடவை மாளிகை. திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுக்கள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குருத்தா, சர்வானி, தலைப்பாகைகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்திற்கான ஆபரணங்கள், நிறைகுடம், குத்து விளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலையர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில் நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். இன்றே நாடுங்கள் இலக்கம் 462 ஜென்டலோன் வெஸ்ட் மோன்ரியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-270-81-81.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
1: விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
5: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
0: தமிழ் இசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
6: 102.9

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் இன்று வந்து கவிதைகளோடு சேர்ந்த நிகழ்ச்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது ஆண் குரல் இடம்பெற்ற பாடல்கள், பெண் குரல் இடம்பெற்ற பாடல்கள், தனித்தனி குரல்களுக்கு உடனான சோலோ பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்ப அடுத்த பாடலில் இவ்வாறு சின்ன சொல்லோவியம் சொல்கின்றது. சிங்கிக் கொண்டே இருக்கிறது உன் கைகளில் மட்டுமல்ல, என் கண்களிலும் தான் அழகிய உன் கண்ணாடி வளையல்கள். நான் தேடி படிக்கும் புத்தகத்தின் முதல்வரி நீயாக இருக்கிறாய். தென்றல் வீசும் போது தென்னையில் ஆடும் தேனும் நீயே. தேரில் அமர்ந்து என் கோட்டையை பிடித்த தேவியும் நீயே. மீண்டும் மீண்டும் என்னை பார்க்க தூண்டும் ஒரே படம் உன் புகைப்படமாக இருக்கின்றது. கனவிலும் காற்றிலும் என்னோடையே வந்து கொண்டிருக்கின்றாய். என்ன பாரமில்லை, காற்றுத்தான் உன் உடலின் பாரம்.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9 எல்லாம்.

0: தமிழரின் அடையாளமாய் ஐ தமிழ் எஃப்எம் மூன்றுகளில் 102.9 அலைவரிசையில்.
1: இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்குனது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
2: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
3: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
0: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபேக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
3: வீட்டு இணையம் ஒன்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
3: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
0: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.
4: ஆட்சி திருதியை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி முதல் மொன்றியலில் பிரம்மாண்டமான நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. புதிய டிசைன்களில் பாரம்பரியமும் நவீனமும் கலந்த கலைப்பணிகளோடு கூடிய அழகான 22 கரட் தங்க நகைகள் மிகவும் குறைந்த விலையில். திருமண நகைகள் மேட்ச் மேக்கிங் ஸ்பெஷல், உங்கள் சிறப்பு நாளுக்கு சிறந்த தேர்வு. பழைய நகைகளை நம்பிக்கையோடும் திறமையோடும் ரிப்பேர் செய்து கொடுக்கிறார்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி. லக்கி ட்ரோ ஸ்பெஷல், வெறும் $10 கலந்து கொண்டு 10 கிராம் 22 கரட் தங்க நெக்லஸ் செட்டை வெல்லும் வாய்ப்பு. மேலும் லேபர் சார்ஜ் 90% வரை தள்ளுபடி. பார்க் மெட்ரோக்கு அருகாமையில் 726 ரூ லியேஜில். மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள ஃபேமஸ் ஜுவல்லரியின் இன்ஸ்டாகிராம் பேஜோடு இணைக்க. தொடர்புகளுக்கு 514-655-3315. ஏப்ரல் மாதம் 14 தேதி முதல் மாதம் முழுவதும் உங்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் அட்சய திருதியை விசேட மலி விற்பனையை தவற விடாதீர்கள். உங்கள் அழகை மேலும் ஒளிரச் செய்யும் தங்க நகை.

0: 14 தேதி முதல் மோன்ட்ரியலில் பிரம்மாண்டமான நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. புதிய டிசைன்களில் பாரம்பரியமும் நவீனமும் கலந்த கலைப்பணிகளோடு கூடிய அழகான 22 கரட் தங்க நகைகள் மிகவும் குறைந்த விலையில். திருமண நகைகள் மேட்ச் மேக்கிங் ஸ்பெஷல், உங்கள் சிறப்பு நாளுக்கு சிறந்த தேர்வு. பழைய நகைகளை நம்பிக்கையோடும் திறமையோடும் ரிப்பேர் செய்து கொடுக்கிறார்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி. லக்கி ட்ரோ ஸ்பெஷல், வெறும் $10 கலந்து கொண்டு 10 கிராம் 22 கரட் தங்க நெக்லஸ் செட்டை வெல்லும் வாய்ப்பு. மேலும் லேபர் சார்ஜ் 90% வரை தள்ளுபடி. பார்க் மெட்ரோக்கு அருகாமையில் 726 ரூலியேஜில் ஃபேமஸ் ஜுவல்லரி. மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள ஃபேமஸ் ஜுவல்லரியின் இன்ஸ்டாகிராம் பேஜோடு இணைங்கள். தொடர்புகளுக்கு 514-655-3315. ஏப்ரல் மாதம் 14 தேதி முதல் மாதம் முழுவதும் உங்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் அட்சய திருதியை விசேட மலி விற்பனையை தவற விடாதீர்கள். உங்கள் அழகை மேலும் ஒளிரச் செய்யும் தங்க நகைகளுக்கு ஃபேமஸ் ஜுவல்லரி.
1: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
2: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: முடிஞ்சது. வீடுகள் விற்க வாங்க வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.

0: பதினான்காம் தேதி முதல் மொன்றியலில் பிரம்மாண்டமான நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை
1: காற்றின் சிறுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புத்தம் புதிய மணித்தேழுத்துக்குள் வந்திருக்கின்றோம். நேரம் 9:02.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்று இதயம் அத்தனையும் கடந்து உங்களுடன் காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை பேசிக் கொண்டிருக்கின்றது.

மொன்றியல் நேர்கள் 5 செலுக்கத்தூடாகும். அதுபோல் டொரண்டோ நேர்கள் 4168-4109 என்ற தொலைபேசி செலுக்கத்தூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்ப அடுத்த பாடலுக்கான சொல்லும் ஓவியமும் இவ்வாறு சொல்கின்றது. இத்தனை பெரிய உலகில் எத்தனை கோடி பெண்கள், இதில் இவள் மட்டுமே இனிக்கிறாள், எப்பொழுதும் இதயத்தில் ஜொலிக்கிறாள். தாண்டவமாடும் அவள் கண்களை என்னால் தாண்டி போக முடியவில்லை. தரணியில் அவதரித்த பூக்களில் தண்ணியமான பூனையினை நான் கண்டதும் இல்லை, இனி யாரும் காண போவதும் இல்லை. பூக்களின் இளவரசி அவள் மௌனத்தின் பூவரசியாக இருக்கின்றாள். அவளை பார்த்த பின்பு என் வாழ்க்கையே அவளை நோக்கி போகின்றது

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma, ekachakamma, wanna kanda
1: heartbeat thayerthe. 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
2: குறி வச்சா
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
3: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணயமாற்று சேவைகளையும் இவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
4: மூன்றுகளில் 2180 புலுவார்ட் மார்ஷல் லோரன் சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்ரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பகமான சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்
3: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன் 514-726-5156.
4: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
1: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: அவசர பண தேவைகளுக்கு மனநிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
1: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
4: KPS ஜுவல்லரி. மூன்றுகளில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில் KPS ஜுவல்லரி.
1: தொடர்புகளுக்கு 514-343-5333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
4: KPS ஜுவல்லரி.
1: பார்க்கிறவங்க கண் உங்களை மட்டுமே பார்க்கணுமா? அதுவும் வச்ச கண் வாங்காம. அப்படின்னா உங்களோட தெரிவு ஏஷியானா ஜுவல்லரி மட்டும்தான். இங்க இருக்கிற ஜுனிக்கான கலெக்ஷன்ஸ் மத்தவங்கள இருந்து உங்களை எப்பவுமே தனியா காட்டும். இங்க இருக்கிற புது புது கலெக்ஷன்ஸ் பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஏஷியானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஏஷியானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
4: சிங்கப்பூர் மற்றும் துபாயில் இருந்து தெரிவிக்கப்பட்ட 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி. இலக்கம் 524 ஜென்டலான் குவெஸ்ட் ஷூட் 5 மோன்ட்ரியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏஷியானா நகை மாளிகை. ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
1: தமிழோடு தரணியாளர்.

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எம்மோடு சுபா இணைந்திருந்தாங்க, இணைந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அதுபோல் ஞானம் இணைந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நீ தூங்கும் அழகை காண நான் தூங்கவில்லை, என் மனம் இயங்குவதை காண நீயோ இங்கில்லை. உன் விழிக்குண்டு வீசாதே நான் மாட்டிக்கொள்ளவும் இல்லை, என் மனம் கேட்க துடிக்குதே உன் அன்பான தொல்லை. இதை செவி கொடுத்து நான் ஒரு நாளும் கேட்பவில்லை, தினம் தினம் ஏன் இந்த அற்புத தொல்லை, இது காதலின் தொல்லை. நூலில் சிறைப்பட்ட பூக்கள் உந்தன் கூந்தலில் சிரிப்பது எப்போது, காலையிலா இல்லை யாரும் காணாத வேளையிலா. இது காதலாக இருக்கின்றாய், என் அருகில் நீ இல்லாமல் தொலைந்து விட்டாய், தேடுகிறேன் உன்னை.

0: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐத்தமிழ் எஃப்எம் 102.9
1: உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிரஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிரஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிரஸ்.
2: இலக்கம் 97.91 ரொமேனிய சோவே அண்ட் ப்ளூவா செல்லாரனில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருபா 514-945-4641 அல்லது 514-609-6888.
1: தரமான மளிகை பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்கள், பல வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக் கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி உங்கள் குடும்ப நிறுவனம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க இந்த கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது
1: தொடர்புகளுக்கு மாபெரும் புடவை மாளிகை. திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுக்கள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குருத்தா, சர்வாணி, தலைப்பாகைகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்துக்கான ஆபரணங்கள், நிறைகுடம், குத்துவிளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலையர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில். நிகேஸ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இன்றே நாடுங்கள். இலக்கம் 462 ஜென்டலோன் வெஸ்ட் மோன்ரியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-270-8181.
0: தமிழிசை முழங்கி தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9

காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காற்றின் சிறகுகள் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு சேர்ந்து நிகழ்ச்சி பயணம் செய்கின்றது. அந்த பயணத்தில் சில சொல்லோவியங்கள், சில கவிதைகள் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றது. உன்னிடம் பேச சொல்லுது மனம் என்னவென்று தெரியாமலே, எழுத சொல்லுது தினம் அது எதுவென்று புரியாமலே, காணல் நீராய் காண்கிறேன் கண்களை காணாமலே, சிந்தித்த வேளையில் உன்னை சந்தித்து விடுகிறேன், ஆனால் உன் அனுமதிக்கு கிடைப்பதில்லை உன்னோடு உரையாட, அதுவும் ஒரு காதலாக. உன் விழிகளுக்கு ஏது அழைப்புதல், அதில் விழுந்தவனுக்கே நீங்காத நினைவுகள் என்று என்னை பாட சொல்லுது உன் புகழ், இதுதான் காதல். இந்த காதலில் என்னவளாக நீ, உன்னவனாக நான்.

0: தமிழரின் அடையாளமாய் ஐ தமிழ் எஃப்எம் மூன்றுகளில் 102.9 அலைவரிசையில் என்ன பிள்ள யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
1: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: வீடுகள் விற்க வாங்க வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.
2: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684-7424.
3: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
4: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
0: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
4: வீட்டு இணையம் ஒற்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
4: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
0: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.
5: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்.

ஒழுக்கவிருக்கும் பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஆகாஷ். வணக்கம் நேர்களே.

தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் எஃப்எம் 102.9 ஐத்தமிழகம் 102.9 வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான தமிழ் உறவுகளுக்கு வல்வை பாரதியின் வணக்கங்கள்.

இன்றைய ராகங்கள் 16 நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் முதல் பாடல் முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக ஸ்ரீ பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய சின்னம் சிறு கிளியே. இளையராஜாவின் இசையிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலிலே.

0: அது எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் யானகி பாடியது. முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் பாக்யராஜ், ஊர்வசி நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாக்யராஜ். இந்த திரைப்படம் 1983 வெளியானது.
1: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
2: Ekamma ekachakamma wanna kanda heartbeat ta yerthe.
0: தூரனிற்கும் தரை நீயடி, துடித்து ஏங்கும் மலை நானடி, உனை வந்து சேர்வேன் பாரடி, இல்லை உயிரிழந்து போவேன் நானடி, துயில் இல்லாத வாழ்க்கை ஏனடி, தூங்கி வாழும் நம் காதல் தானடி.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஆனந்த கும்மி. திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் பானுசந்தர் மற்றும் அஸ்வினி நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாலகிருஷ்ணன். இந்த திரைப்படம் 1983 வெளியானது.
1: நம்பகத்தன்மை, நடுநிலைமை, திரிபுபடுத்தாத செய்திகள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், கனேடிய செய்திகள், நாயக செய்திகள், இந்திய செய்திகள், உலக செய்திகள் என அத்தனை செய்திகளையும் கழுக கண்களால் உற்று நோக்கும் ஐ தமிழ் FM செய்திகள். நாள்தோறும் நண்பகல் 12
0: கள்ளிக்காட்டில் பூக்க துடிக்கும் முல்லை பூங்குடியே, காக்கை கூட்டில் வாழத் துடிக்கும் பட்டாம்பூச்சியே, பன்னீரில் பிறந்தவள் நீ, கண்ணீரில் வளர்ந்தவன் நான், உனக்கும் எனக்குமா திருமணம், இந்த உலகம் சொல்லுமா சம்மதம்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் எங்க ஊரு ராசாத்தி. திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் பி சைலேஜா பாடியது கங்கை அமரனின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் சுதாகர் ராதிகா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 1980 வெளியானது.
1: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ், உங்கள் வீடுகள் மற்றும் தொழில் ஸ்தாபனத்திற்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ் வகைகளை பிரீமியம் குவாலிட்டியில் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் விருப்பத்திற்கேற்ப புதிய டிசைன்களில் ஏராளமான தெரிவுகள், 19 அனுபவத்தோடு கூடிய உத்தரவாதம். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ், தொடர்புகளுக்கு 416-871-3385.
0: ஐ தமிழ் எஃப்எம் 102.9 வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16. நிகழ்ச்சியிலே வரும் அடுத்த பாடல் குயிலே குயிலே, உந்தன் கீதங்கள் கேட்காதோ. காதலோவியம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் யானகியின் குரலிலே, இளையராஜாவின் இசையிலே.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் காதல் ஓவியம். திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் யானகி பாடியது. இளையராஜாவின் இசையிலே இந்த திரைப்படத்தில் கண்ணன், ராதா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா. இந்த திரைப்படம் 1982 வெளியானது.
1: தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவி பாதை.
0: இருளை பார்த்து பயமென்ன மானே, இனிமேல் என்றும் வளர்பிறை தானே. நீரோடு நீர் சேர்ந்தால் பாவமில்லை, இனி நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஆகாயம் ஏனடி அழுகின்றது,

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஒரு இனிய உதயம். திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் யானகி பாடியது, மனோஜ் கியானின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த், அமலா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் செல்வம். இந்த திரைப்படம் 1986 வெளியானது.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514 244 7957.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் சின்ன வீடு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சுனந்தா பாடியது இளையராஜாவின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் பாக்யராஜ் மற்றும் கல்பனா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாக்யராஜ். இந்த திரைப்படம் 1985 வெளியானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐத்தமிழ் FM 102.9 வானொலியில் ராகங்கள் 16. நிகழ்ச்சியிலே வரும் அடுத்த பாடல் என் ராசாத்தி நீ வாழணும். ஊமை குயில் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது சந்திரபோஸின் இசையிலே.

0: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
1: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: முடிஞ்சது. வீடுகள் விற்க வாங்க. வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.
2: மலரொன்று எடுத்து சரமொன்று தொடுத்து தேவியுன் பூசைக்கு நான் கொடுத்தேன். மலர் சரம் பிரித்து மலரொன்றை எடுத்து ஏழையன் காதலை நீ பிரித்தாய். கண்மணி நில்லு, காரணம் சொல்லு, காதல் கிளியே கோபமா?

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஊமை விழிகள் திரைப்படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், சசிரேகா பாடியது, மனோஜ் ஹியானின் இசையிலே. இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த், கார்த்திக் மற்றும் சசிகலா நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் அரவிந்த் ராஜ். இந்த திரைப்படம் 1986 வெளியானது.
1: நிசப்தமான பொழுது மனசெங்கும் வறுமை, கண்களில் கண்ணு.
2: எனக்காக என் வீட்டுக்கு வந்து சாரி பிரியான் சொல்லிட மாட்டேன், உனக்காக வெயிட் பண்ணேன். உன்னை நினைச்சு எவ்வளவு அழுதிருப்பேன் தெரியுமா?

0: இந்த இருளும் தனிமையும் என் உணர்வுகளுக்கு உயிரூட்டுகிறது. நிலவின் தாலாட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை.
1: ஐத்தமிழிப்பம் 102.9 வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகங்கள் 16. நிகழ்ச்சியிலே வரும் அடுத்த பாடல் புடகுமலை காட்டிலே ஒரு பாட்டு கேட்குது என் கண்மணி. கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியது, இளையராஜாவின் இசையிலே.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma wanna kanda
1: heartbeat thayerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil FM
2: குறி வெச்சா

0: I'm waiting.
1: Stay tuned to iTamil FM 102.9.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி iTamil.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat ta yerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: Ekamma, ekachakamma, wanna kanda heartbeat da yerthe.
2: 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி. iTamil FM.
3: குறி வெச்சா ஏற விழணும்.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை ஐ தமிழ் எஃப்எம் 102.9 எல்லாம்.

0: 102.9 உங்கள் மனதோடு உறவாடும் ஐ தமிழ் எஃப்எம். ஐ தமிழ் எஃப்எம்.
1: தாள பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐந்தமிழ் FM 102.5

0: தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: 102.9

0: காற்றலையின் காதலனாய்.
1: நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை.
0: உங்கள் ஐ தமிழ் எஃப்எம் 102.1.

தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் எஃப்எம் 102.9 அலைவரிசையில் மூன்றுகளில் அச்சமில்லை.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ekamma ekachakamma
1: wanna kanda heartbeat ta yerthe 102.9 அலைவரிசையில் ஓர் புரட்சி
2: iTamil FM குறி வெச்சா ஏற விழணும்.

0: சொந்தமா தொழில் செய்யும் போது ஒரு 5-10 இடத்துல விளம்பரப்படுத்த வேணாமா?
1: வேணவே வேணா. நீங்க சொல்ற 5-10 இடத்துக்கு பதிலா ஒரே ஒரு இடத்துல விளம்பரப்படுத்துங்க, உங்க பிசினஸ் ஓஹோன்னு வரும்.
0: அது எங்க?
1: ஐட்டமில் எஃப்எம்ல விளம்பரப்படுத்துங்க.
2: உங்கள் வியாபார நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விளம்பரங்களையும் ஐட்டமில் எஃப்எம்இல் விளம்பரப்படுத்துங்கள். உங்கள் வியாபாரத்தை இரட்டிப்பாக பெருக்குங்கள். ஐட்டமில் எஃப்எம் வழங்கும் விசேட சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே அழையுங்கள். 514-584-2699.
3: நம்பகத்தன்மை, நடுநிலைமை, திரிவுபடுத்தாத செய்திகள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், கனேடிய செய்திகள், தாயக செய்திகள், இந்திய செய்திகள், உலக செய்திகள் என அத்தனை செய்திகளையும் கழுகு கண்களால் உற்று நோக்கும் ஐதமிழ் எஃப்எம் செய்திகள். நாள்தோறும் நண்பகல் 12 மணி மற்றும் இரவு 7 மணிக்கு உண்மையை உலகறியச் செய்வோம்.
4: உங்கள் பயணத்தின் தோழனாய் என்றும் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.
5: என்ன நண்பா?

0: சொந்தமா தொழில் செய்யும் போது ஒரு 5-10 இடத்துல விளம்பரப்படுத்த வேணாமா?
1: வேணவே வேணாம். நீங்க சொல்ற 5-10 இடத்துக்கு பதிலா ஒரே ஒரு இடத்துல விளம்பரப்படுத்துங்க, உங்க பிசினஸ் ஓஹோன்னு வரும்.
0: அது எங்க?
1: ஐட்டம் எஃப்எம்ல விளம்பரப்படுத்துங்க.
2: உங்கள் வியாபார நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விளம்பரங்களையும் ஐட்டமில் எஃப்எம்இல் விளம்பரப்படுத்துங்கள். உங்கள் வியாபாரத்தை இரட்டிப்பாக பெருக்குங்கள். ஐட்டமில் எஃப்எம் வழங்கும் விசேட சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே அழையுங்கள். 514-584-2699.
3: தரமான மளிகைப் பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், பல வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம்.
1: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
4: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
5: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீட வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சிட்டு இருக்கேன்.
4: முடிஞ்சது.
3: வீடுகள் விற்க வாங்க, வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.
6: You're listening to iTamil FM, the heartbeat of the city.

0: நம்பகத்தன்மை, நடுநிலைமை, திரிபுபடுத்தாத செய்திகள், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள், கனேடிய செய்திகள், நாயக செய்திகள், இந்திய செய்திகள், உலக செய்திகள் என அத்தனை செய்திகளையும் கழுக கண்களால் உற்று நோக்கும் ஐ தமிழ் FM செய்திகள். நாள்தோறும் நண்பகல் 12 மணி மற்றும் இரவு 7 மணிக்கு உண்மையை உலகறிய செய்வோம்.
1: தமிழர்களின் அடையாளம், ஒட்டுமொத்த மக்களின் அடையாளம்.
0: ஐ தமிழ் FM 102.9.

0: அடி ஏறும்போது ஜாகிரதையா ஏறணும். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி. டேக் கேர்.
1: ஏம்பா படியில தொங்காத, மேல பாப்பா.
2: உன்னால யாரு டிக்கெட் வாங்க சில்லறையா
3: விடுமா? எல்லாம் மங்க வெளுக்கு
1: அம்மி இப்ப கூட அடிக்காத.
3: ஜீன் போட மாட்டேன்னு ஆல் ஸ்டாப்பிங் நிறுத்துறா.
4: கைய வேற தூக்கி கொண்டு நிக்கிறே.
3: சார் உத்தம் பண்ணி சக்க வந்து
4: ஏய் இல்ல போடா.
5: கரச்சில வாடி எல்லாம் நிக்கியோ ஜாலானா. கரச்சி அவள குட்ட
3: மாதிரி. ஓ இந்த பசங்க கலாட்ட தாங்கலடி. இரவு கத்துறாங்க பா. ஆமா இப்ப தான் சொல்லுவே. அனோட திரடா மாட்டேன்டா அடிப்ப.
1: அம்மி படிக்க நிக்காத.
3: ஹலோ என்னாச்சு? உன்னை தாண்டி கேக்குறேன், என்னாச்சு?
6: சம்டைம்ஸ் சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல.

0: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. காதலை சொல்ல ஒரு மொழி போதும், ஆனால் அந்த காதலோடு வாழ கவிதைகளும் வேண்டும்.

0: திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை ஐ தமிழின் நிலவின் தாலாட்டு.
1: நான் சரியான பிஸின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமுமே எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? ஐ தமிழ்ல என் தேடல் நிகழ்ச்சி கேட்டு பாருங்க. திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும் பின்னேரம் 3 மணிக்கு மூளைக்கும் ஓய்வு கொடுக்கலாமா? கூலா கேளுங்க ஐ தமிழ் ரேடியோ மொன்றியலில் இருந்து.

வணக்கம், நான் தீபன் சக்கரவர்த்தி பேசுகின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐ தமிழ் வானொலி. இந்த வானொலி உலகெங்கும் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க பல்லாண்டு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐ தமிழ் வானொலி www.itamil.ca. தமிழ் வானொலி.

நல்லோர் கழிப்பவனே, கஜானனே, கணாதிபனே, கரிமாமுகனி, நவசக்தி விநாயக, காலையிலே என்று கணபதி உன்னை பணிந்தே கருதும் செயல் கூட

0: பேசும் மக்களோடு ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு உங்களை அன்பு செய்யும் சின்னராஜா சிவலிங்கம்.

என்னை ஆளாக்கிய அன்பு தெய்வங்களான அன்னை தந்தைக்கு தங்க தமிழ் வணக்கம். இன்று பராபவ வருஷம் மே மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. தமிழிற்கு சித்திரை திங்கள் 19ஆம் நாள். எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? பிறந்திருக்கும் இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நற்சிந்தனை: தான் செய்யும் தவறுகளுக்கு சாட்சி ஏதும் இல்லை என யாரும் தப்பு கணக்கு போடக்கூடாது. தான் செய்யும் தவறுகளுக்கு சாட்சி ஏதும் இல்லை என யாரும் தப்பு கணக்கு போடக்கூடாது. ஒவ்வொருவர் செயலுக்கும் ஒரு சாட்சி உண்டு. அவரவர் மனசாட்சி. பாயில் சாயும் காலத்தில் பக்குவமாய் பேசும் அது. நிகழ்ச்சிகள் வரிசையில் 8 மணிக்கு வாழ்த்துக்கள், அதைத் தொடர்ந்து தேனருவி. 9 மணிக்கு என்றோ கேட்டவை இன்றும் இனியவை. 10 மணிக்கு விடுமுறை விருப்பம். இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒளிபரப்பு. இப்பொழுது நேரம் சரியாக 8:03. மொன்றியலில் தற்பொழுது வெப்பநிலை 4 செல்சியஸாக காணப்படுகின்றது. மழைக்கான காரணிகள் காலையில் நிறையவே தென்படுகின்றன. உணரும் குளிர்நிலையாக 0 1.5 செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 11 செல்சியஸாக காணப்படும். காற்று மணத்தியாலத்திற்கு கிழக்கு நோக்கி 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. ஒரு சில மணத்தியாலங்களுக்கு மழை தூறல் ஏற்படக்கூடும் என்று காலநிலை அவதான நிலையம் அறிவிக்கின்றது. ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒளிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

இன்று மே மாதம் 2026 சனிக்கிழமை பிறந்தநாள். திருமணநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவரையும் தமிழ் வானொலி கலைஞர்கள், நேயர்கள், பிரதாரர்கள், வர்த்தகர், மக்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மன நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாயிருக்க வாழ்த்துகின்றோம். இன்று மே மாதம் 2026 சனிக்கிழமை பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் இதர காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் ஐத்தமிழ் வானொலி கலைஞர்கள், நேயர்கள், விளம்பரதாரர்கள், வர்த்தக பெருமக்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மன நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாயிருக்க வாழ்த்துகின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள்.

வரி புலியா.

0: அதாவது நேரம் சரியாக லடாக்கிழக்கு பிராந்திய நேரம் சனிக்கிழமை காலை 8:09 வெப்பநிலை 4 செல்சியஸாக காணப்படுகின்ற வெப்பநிலை, உணரும் குளிர்நிலையாக 2 செல்சியஸாக உணரப்படுகின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 11 செல்சியஸாகவும் குறைந்த வெப்பநிலையாக நள்ளிரவின் பின்னர் 1 செல்சியஸாகவும் காணப்படும். பகல் பொழுது இன்று மதியம் வரை மழைக்கான காரணிகள் 40% தென்படுகின்றன. நேர்களை காற்று மணத்திய அழுத்தத்திற்கு கிழக்கு நோக்கி 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இது ஐட்டம் உள் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
2: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டுது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
1: ஐயோ, இதுக்குதான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
3: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 extension 104. நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
1: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷைன் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
3: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள ஒன்று இடாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424. சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424. Nikhil's Fancy and Textile, Montreal-il Maabaram Pudavai Maaligai, Thirumanathirkku Thevaiyana Kanchipuram Pattukal, Mugurtha Koorai Pudavigal, Designer Saree Blouse-gal, Lehenga, Salwar Vagigal, Mattum Aangalukku Thevaiyana Pattu Vesti, Shirt, Kurta, Sarvani, Thalaipaagigal Pondravathaiyum, Siruvaru Sirumiyargalukkana Udaigal, Bharathanatyathukkana Aavaranangal, Niraikudam, Kuthu Vilakkugal, Swami Padangal Pondravathaiyum, Poojaikku Thevaiyana Porutkal, Mattum Samaiyalukku Thevaiyana Paathrangal, நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலியர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில். நிகேஷ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். இன்றே நாடுங்கள். இலக்கம் 462 ஜென்டரன் வெஸ்ட், மொன்றியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-770-81-81. தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம்போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
4: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: அவசர பண தேவைகளுக்கு மன நிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
4: உங்கள் நம்பிக்கையின் நகையுடகம்
3: KPS ஜுவல்லரி, மூன்றுகளில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில். KPS ஜுவல்லரி.
4: தொடர்புகளுக்கு 5143435333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
3: KPS ஜுவல்லரி.
0: இப்பொழுது நேரம் சரியாக 8:13. இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு. கனவு கண்டு கண்விழிக்க, காதில் மணி தானொலிக்க, காலையும் பிறந்தது, தமிழ் தோலையும் மலர்ந்தது. கதிரவன் ஒளியோடு உங்கள் காதோரம் வைகாசி மாதத்தின் அதிசய ராகம் தேனருவி.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் நேகா கிரேஷ். நிறைவு நிகழ்ச்சியினை கொண்டிருக்கின்றீர்கள். ஐ தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு.
1: காற்றில் கலந்து கீதமிசைக்கும் ஐட்டம்.

ஐகாசி மாதத்தில் அசைந்து வரும் ஆதவன் நள்ளிச்சொறியும் ஒடிக்கீட்டினூடே தமிழமுதை உங்கள் இல்லவாசலுக்கு அள்ளி வருகின்றது. ஐக்கமுள்வான்

0: பேனறி நிகழ்ச்சியினை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் ஸ்போர்ட்டி.
1: உங்கள் மனதோடு உறவாடும் ஐ தமிழ் எஃப்எம்.

சேனறிவி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நேரம் சரியாக கனடா கிழக்கு பிராந்திய நேரம் சனிக்கிழமை காலை 8:26.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் கானக்குயில் குமார் ரமணன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நண்டு. பாடலுக்கான வரிகளை மடகார் கண்ணன் எழுதியிருந்தார். பாடலுக்கான இசையை தேனி இசைஞானி இளையராஜா வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 8:30. இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு.
1: சொந்தமா தொழில் செய்யும் போது ஒரு 5-10 இடத்துல விளம்பரப்படுத்த வேணாமா?
2: வேணவே வேணாம். நீங்க சொல்ற 5-10 இடத்துக்கு பதிலா ஒரே ஒரு இடத்துல விளம்பரப்படுத்துங்க. உங்க பிசினஸ் ஓஹோன்னு வரும்.
1: அது எங்க?
2: ஐட்டமிழ் எஃப்எம்ல விளம்பரப்படுத்துங்க.
1: உங்கள் வியாபார நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விளம்பரங்களையும் ஐட்டமிழ் எஃப்எம்மில் விளம்பரப்படுத்துங்கள். உங்கள் வியாபாரத்தை இரட்டிப்பாக பெருக்குங்கள். ஐட்டமிழ் எஃப்எம் வழங்கும் விசேட சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே அணையுங்கள். 514-584-2699.
0: காலை மாலை இரவென நாளும் பொழுதும் நம்மை விட்டு மறைய மீண்டும் பிறக்கும் காலை பொழுதை கவி கொண்டு வாழ்த்திசைக்க கன்னி தமிழெடுத்து வானொலி தவளவிடும் ஐட்டமிழ் வானொலியின் தேனறிவி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற சிவா பாடலை பாடியிருந்தார்கள். பாடல் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம், சின்ன கோயில் கே சித்ரானந்த் பாடிய பாடலுக்கான வரிகளை புலவர் புலமைப்பித்தன் எழுதியிருந்தார். பாடலுக்கான இசையை இசைஞானி இளையராஜா வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 8:36. இது ஐட்டமுள் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு.
1: நாள் முழுவதும் சூப்பர் ஹிட் பாடல்களோடு ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

உணர்ச்சி தமிழ் ஊற்றெடுத்து பாயும் மொன்றியல் நகரில் வல்ல தமிழிற்கு வலை சேர்க்க வானொலி வளம் வருகின்றது ஐத்தமிழ் வானொலி. உணர்ச்சி தமிழ் ஊற்றெடுத்து பாயும் மொன்றியல் நகரில் வல்ல தமிழிற்கு வலை சேர்க்க வானொலி வளம் வருகிறது ஐத்தமிழ் வானொலி. உங்கள் இல்லத்துக்கோ தமிழ் பேரொழி.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் பாடுநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம். அவரே இசையமைத்து அவரோடு இணைந்து இசைராணி எஸ் ஜானகி இணைந்து பாடியிருந்தார் பாடல் வரிகள். புலவர் புலமைப்பித்தன் மற்றும் பல்கலை வீச்சகர் கங்கை அமரன் இணைந்து அந்த பாடலை எழுதியிருந்தார்கள். பாடலுக்கான இசையை பாடுநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைத்திருந்தார். பாடலை பாடியிருந்தார்கள் பாடுநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் இசைராணி எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். ஒலித்து ஓய்ந்த நேரம் 8:42. இது ஐத்தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு.
1: உங்கள் பயணத்தின் தோழனாய் என்றும் ஐத்தமிழ் FM 102.9.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் 1979 வெளிவந்த நெஞ்சிலாடும் பூ ஒன்று. மதுரக் குரலோன் காந்த குரலோன் பி ஜெயச்சந்திரன் இசை ராணி எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலுக்கான இசையை இசைஞானி இளையராஜா வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 8:47. இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல் நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969 ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம். தரமான மளிகைப் பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், பல வகைகள் மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 Avenue Victoria, மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம்.

0: காட்டினிலே உங்கள் இல்லங்கள் தோறும் ஒலித்த அந்த கீதம் இடம்பெற்ற திரைப்படம் காட்டினிலே வரும் கீதம். பாடலை பாடியிருந்தார்கள் மதுரக்குரலோன் பி ஜெயச்சந்திரன் மற்றும் இசைராணி எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலுக்கான இசையை இசைஞானி இளையராஜா வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 8:54 மை தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பினை
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
0: இதமான காலை பொழுதினில் உங்களை அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்றது தேனருவி.

குருவி ரெண்டு துளியிலாததம்மா, தூக்கம் வரும் வேளை.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற பாடலை பாடியிருந்தார்கள் பாடநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம். சின்னக்கோயில் கே சித்ராணிந்து பாடிய பாடலுக்கான இசையை தேனிசை சென்ற தேவா வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 8:59 தமிழ் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு தேனருவி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

முடித்த அந்த பாடலோடு நிறைவு கண்டது இன்றைய தேன் அறிவி. இப்பொழுது நேரம் சரியாக 9 மணி.

0: தமிழ்தேசம் மக்களோடு ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: என்றும் சரவழியாய் 102.9 அலைவரிசையில் ஐ தமிழ் எஃப்எம் மல்லி மல்லியா மல்லியா மல்லியா
2: இப்பொழுது நேரம் சரியாக 9:02.
0: செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் எஃப்எம் மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்
2: Thank you.

இப்பொழுது நேரம் சரியாக 9:03 மொன்றியலில் தற்பொழுது வெப்பநிலை 4°C காணப்படுகின்றது. உணரும் குளிர் நிலையாக 2°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 11°C குறைந்த வெப்பநிலையாக நள்ளிரவின் பின்னர் 1°C ஆகும். மழைக்கான காரணிகள் பகல் பொழுது கூடுதலாக தென்படுகின்ற நேர்களே, இன்று காற்று இப்பொழுது காற்று மலத்தியாளத்துக்கு கிழக்கு நோக்கி 7 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. சூரிய ஒளி 1 மணி அல்லது 11 மணி பின்னர் தான் லேசாக சூரிய ஒளி உதயமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம், இப்பொழுது முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒளிபரப்பு.

என்றோ கேட்டவை இன்றுமே நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகின்ற முதலாவது தமிழ் மாதத்தின் பேர்களை முதலாவதாக கொண்ட சில பாடல்கள் வந்திருக்கிறது. சித்திரை மாதத்தின் நிலவு, சித்திரமே சொல்லடி, வைகாசி மாதத்திலே பந்தலொன்று போடவா, ஆடியிலே செய்தி சொல்லி ஆவணியில், இப்படி பல பாடல்கள் மாதத்தை முதலாவதாக கொண்டு பாடல்கள் வந்திருக்கின்றன. இந்த பாடல் ஆனால் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டையும் சேர்த்து 12 மாதங்களின் பெயர்களை கொண்டு ஒரு பாடல் வந்திருக்கிறது. அது என்ன பாடல் என்று பார்ப்போமா நேர்களே? வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திரைப்படத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இதில் 4 மேதைகள் இப்பாடலை பாடியிருக்கின்றார்கள். தேவ பாடகர் டி எம் சவுந்தரராஜன், பாடல் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம், தொழிசை பாடகி எல் ஆர் ஈஸ்வரி, கானக்குயில் எம் ஆர் விஜயா இணைந்து பாடிய பாடல்களுக்கான வரிகளை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார். இசை மேதை வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் இந்த பாடலுக்கான இசையை வழங்கியிருக்கின்றார். 1973 வெளிவந்த சினிமாஸ்கோப் திரைப்படமான ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெற இருக்கின்றது. ஆமினர்களே, பாடல்களால் நினைவுகள் சுகம் பெறுகின்றனவா, நினைவுகளால் பாடல்கள் இனிமை பெறுகின்றனவா பிரித்தறிய முடியவில்லை. இந்த பாடல் போதும் தமிழின் வார்த்தை ஜாலமும் கண்ணதாசனின் புலமை ஜாலமும் சொல்ல 1000 முறை கேட்டாலும் இன்றும் இன்னும் கேட்க தூண்டும் பாடல் இந்த பாடல். பாடலைத்தான் கேட்டு பார்ப்போமா?

0: காதலை படைத்தான் கண்ணனுக்காக, காதலை படைத்தான் கண்ணனுக்காக,
1: மாதனை படைத்த

நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து நான்கு மேதைகள் மாமேதைகளான பாடுநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம், இசையரசர் டி எம் சவுந்தரராஜன், துளசை பாடகி எல் ஆர் ஈஸ்வரி, இசைக்குயில் எம் ஆர் விஜயான் என்று பாடியிருந்தார்கள். பங்குனி, என் வாழ்வில் பங்குனி என்ற அருமையான வரிகளை, இந்த அப்படியான வரிகளை யாரால் எழுத முடியும்? கவியர் கண்ணதாசன் அப்படியான வரிகளை எழுதியிருந்தார். அவரது பாடல் வரிகள், ஆமாம் நேர்களே, காலத்தால் அளிக்க முடியாத பாடல்களை வழங்கியிருந்தார். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திரைப்படத்தில் இந்த பாடல் அமைந்திருந்ததை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். ஒலித்து ஓய்ந்த நேரம் 9:11 ஐட்டமுள் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பில் என்றோ கேட்டவை இன்று மினிய நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

ஆம் நேர்களே, மே மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிறு, நாளை அல்ல, அடுத்த ஞாயிறு 10ஆம் தேதி உமாமியின் அந்நியர் தினம் மதுசு மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை ஸ்ரீ காலேஜ் 91-55 ரூ செங்கோபட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காலேஜில் உமா அவர்களின் அந்நியர் தினம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பீங்க.

0: அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடல் அருமையான பாடல் நேர்களே, காலத்தால் மறக்க முடியாத ஒரு அற்புதமான பாடலும் கூட. இந்த பாடல் என்ன பாடல் தான்? அந்த பாடலைத்தான் கேட்டு பார்ப்போம். பாடலில் ஆரம்ப தொகையரா ஏ பி நாகராஜன் அவர்களின் குரலில் அந்த தொகையரா இடம்பெற்றிருக்கின்றது. வெண்ணிலவை குடைபிடித்து வீசுதென்றல் தேரேறி மென்குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பார்வை அன்னநடை ரதியுடனே அழகு மதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே. இந்த தொகையராவை ஏ பி நாகராஜன் அவர்கள் இந்த தொகையராவை வழங்கியிருக்கின்றார். பாடலை கேட்டு பார்ப்போம். பாடலின் மூலம் இந்த பாடலை நாங்கள் கேட்டு பார்ப்போம். இவர்களே, என்ன பாடல் என்று, கண்காட்சி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. பாடலை பாடியிருக்கின்றார்கள் பாடுநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் துள்ளிசை பாடகி எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் ஒலிக்கின்ற நேரம் 9:15.
1: வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் பேர் ஏறி மென்குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரவியுடனே அழகு மதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே.

அந்தம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் தொங்கும் கனிந்தோங்கும் கயர் கண்ணியே. கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் தொங்கும் கனிந்தோங்கும் கயர் கண்ணியே. அன்பெழும் தங்கம் கலந்திம்பம்.

அழகுமிசையே அமுத நிலையே உனது செயலால் அந்தரங்கச் சிந்து பாடுவார். அழகு தமிழே பழகுமிசையே அமுத நிலையே உனது செயலால் அந்தரங்கச் சிந்து பாடுவார். சந்ததம் காதல் மந்திரத்தை தினம்

0: அழகு தமிழ், அருமை இசை, கவி அமுது, களி நடனம், இப்படி இந்த பாடலை இசையமைத்திருந்தார் புன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள். பாடலை பாடியிருந்தார்கள் பாடநிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் துளசி பாடகி எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். ஒலித்து ஓய்ந்த நேரம் 9:21. என்றோ கேட்டவை இன்று மினிய நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற
1: உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
2: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
3: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: இதுக்கே இவ்வளவு யோசனை? இதுக்குத்தான் இருக்கிறார் எங்கட வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். அவற்ற நம்பர் இதுதான் 438-998-76-96. இவருக்கு கால் பண்ணுங்கோ, உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. வீடுகள் விற்க

0: வாங்க. வீடு விற்பனை முகவர் விதுஷ் முத்துகிருஷ்ணன். தொடர்புகளுக்கு 438-998-76-96.
1: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உண்மைதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
2: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
1: எதடா கேக்குற?
2: ஏய், இது விண்டோல போட்டுருக்க பிளைண்ட்ஸ் ஷட்டர்ஸ் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
1: ஓ, இதுதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் ஃபிட்களை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
3: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
4: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணயமாற்று சேவைகளையும் இவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
0: மூன்றில் 2180 Boulevard Marshall Lawrence சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்ரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்பக சேவையை உங்களுக்கு
4: வழங்குகின்றார்கள்.
5: நேரம் சரியாக 9:24 நிமிடம். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் மீண்டும் தொடங்கும் சூழல் நிலவுவதாக ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா எந்த ஒரு உடன்படிக்கையோ அல்லது ஒப்பந்தத்தையோ மதிப்பதில்லை. ஏதேனும் முட்டாள்தனமான செயலில் ஈடுபட முயன்றால் அதை எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானிய மத்திய கட்டளையத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது ஜாபர் அசாதி இவ்வாறு எச்சரித்துள்ளார்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் 1973 வெளிவந்த ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து கான சரஸ்வதி பி. சுசீலா அந்த பாடலை பாடியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 9:28.
1: கவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்.

எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல்களை உங்கள் ஐ தமிழ் வானொலி 102.9 FM அலைவரிசை ஊடாக இல்லங்கள் தோறும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.

சோழனின் மகேவா சுந்தர தமிழேவா.

பெரிய உயிர் கொண்டு காரிகை வடிவாரிகை உயிர் கொண்டு காரிகை வடிவாரிகை கைத்தறி கவி பாடும் கம்பரின் மகள்.

குளிர் நீரிலாது நீரும் இல்லையே, உங்க மீறாது நானும் இல்லையே.

0: கைவசம் கொண்டேனே.
1: குளிர் நீரில் ஆதி நீர் நிலையே

காவியம் தரவில்லையோ, காவியம் தரவில்லையோ, நீர் இல்லாத நானும் இல்லையே.

0: உயிரை உருக்கும் இசைத்தி, உணர்வை உறைய வைக்கும் இசைப்பணி, நெஞ்சை கரைக்கும் இசை அமிலம். நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் இரண்டு மாபெரும் இசை மாமேதைகளான தேவ பாடகர் டி எம் சவுந்தரராஜன் ஏழு சுவரங்களின் கான சரஸ்வதி, ஏழு செய்யாளினி வாணி ஜெயராமன் இங்கு பாடிய பாடலுக்கான வரிகளை வாலிப கவிஞர் வாலி எழுதியிருந்தார். பாடலுக்கான இசையை கவிஞர் வழங்கிய தேவரின் இன்னிசை வேந்தர்களான சங்கர் கணேஷ் அவர்கள் இந்த பாடலுக்கான இசையை வழங்கியிருந்தார்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இந்த திரைப்படம் வெளியே வராவிட்டாலும் 1979 தயாரிக்கப்பட்ட நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 9:36. ஐட்டமுள் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம் 102.9.

பள்ளி பருவத்தையும் இளமை காலங்களையும் மறக்க முடியாத இனிய கீதங்கள் வாழ்வில் பழைய நினைவுகளை கண்முன் காட்டும் அமுதகானங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளி பருவத்தையும் இளமை காலங்களையும் மறக்க முடியாத இனிய கீதங்கள் வாழ்வில் பழைய நினைவுகளை கண்முன் காட்டும் அமுதகானங்களை உங்கள் ஐ தமிழ் வானொலியின் காற்றலை ஊடாக இல்லங்கள் தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும். பாடலை பாடியிருந்தார்கள் தெய்வ பாடகர் இசை வெள்ளம், டி எம் சௌந்தரராஜன் இசை குயில், இசை ராணி, எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலுக்கான இசையை மேல் இசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 9:43. காலத்தால் அழியா பாடல்களையும் நம் நினைவுக்கு கொண்டு வரும் பாடல்களையும் உங்கள் ஐத்தமிழ் வானொலி 102.9 FM அலைவரிசை ஊடாக இல்லங்கள் தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல் நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 5147574969. ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷைன் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் ஃபிட்களை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்று இனாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
3: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
1: மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்திட KPS ஜுவல்லரி.
2: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: அவசர பண தேவைகளுக்கு மன நிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
2: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
1: KPS ஜுவல்லரி, மூன்றியலில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில். KPS ஜுவல்லரி.
2: தொடர்புகளுக்கு 5143435333. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
1: KPS ஜுவல்லரி.
4: You're listening to iTamil FM, the heartbeat of the city. Ikkamma, ikka chakkamma,
2: onna kanda heart beat sadaye irundhe. 102.9 அலைவரிசையில் ஒரு புரட்சி. iTamil FM.
5: குறி வச்சா ஏற விழணும்.

இளம் வயதில் இதயத்தில் அமர்ந்தாள். இன்று வரை இறங்கவும் இல்லை, இனிமையும் இளமையும் குறையவும் இல்லை. முதுமையை மறக்க செய்யும் எத்தனையோ பாடல்களில் இதுவும் ஒன்றாகும். அப்படி என்ன பாடல்? பாடலை தான் கேட்டு பார்ப்போமே.

புஷ்பராகம் சக்கரபாகம் ரத்னஹாரம் திவ்ய ரூபம் சந்திரலோகம் சப்தகீதம். புஷ்பராகம் சக்கரபாகம் ரத்னஹாரம் திவ்ய ரூபம் சந்திரலோகம் சப்த

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன். காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன்.

கட்டுப்பாடு சுகம் தட்டுப்பாடு நாம் ஒட்டிக்கொள்ள அம்மம் மாடி இந்த பாடு. புஷ்பராகம் சக்கரராகம் கத்தாரம் திவ்ய ரூபம் சந்திரலோகம் சப்த

0: காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் கணேசன் இன்னும் என்ன சொல்ல முன்னேறி கொண்ட வண்ணம்
1: எண்ணங்கள் சக்கரவாகம் தசஹாரம் திவ்யரூபம்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் தனிக்குடித்தனம். இது திரைப்படத்தின் பெயர். நேர்களை பாடலை பாடியிருந்தார்கள் பாடுநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம், இசைப்பாடகி எல்ஆர் ஈஸ்வரி. இணைந்து பாடிய பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 9:51. இன்றோ கேட்டவை இன்றும் இனியவை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: தமிழோடு தரணியாளர் புதியதோர் ஆரம்பம் ஐட்டமிழ் எஃப்எம் 102.9.

பழைய நினைவுகள், மறக்க முடியாத பள்ளி பருவத்தில் பாடலை கேட்ட நினைவுகள், அந்த கவலை இல்லாத நாட்கள் திரும்பி வராதா என்று ஏங்க வைக்கிறது. இன்னும் ஒரு அற்புதமான ராகம், வரிகள், குரல்கள் எல்லோரையும் எங்கோ அழைத்து செல்கிறது.

அழகே முருகன் தோட்டம், முன்னழகும் பின்னழகும் கண்ணுக்கு நோட்டம். புன்னகையே முக்கனி தோட்டம், உன் முன்னழகும் பின்னழகும் கண்ணுக்கு நோட்டம்.

0: நீர்கள் மலரட்டுமே, தேன் மழை பொழியட்டுமே, பொன்னுடல் சாய்ந்தால் என்ன, புதிய சுகம் கண்டால்
1: என்ன,
0: முத்து புன்னகையே முக்கனி தோட்டம், உன் முன்னடலும் பின்னடலும் கண்ணுக்கு நோட்டம்.

வந்தாலே என்னது மாம்பிழியோ கூடல் இரவு வரை கூடல் வெடியும் வரை இரவே வந்தால் இன்பம் பொங்கும் அறை பள்ளியறை முத்து புன்னகையே முக்கனி தோட்டம் உன் முன்னழகும் பின்னழகும் கண்ணுக்கு நோக்கம்

0: அன்றோ கேட்டவை என்று மினிவி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அன்றோ கேட்டவை
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நெஞ்சில் கனவுகள் வளர்கிறை. அங்கே ஒரு முறை அழுத்தாய் மறுமுறை நான் நினைத்து நினைத்து தவிக்கிறேன் நீ வருவதே. ஆசை நெஞ்சில் கனவுகள்.

மலக்கணைகள் மிழி வழியே, மறுமயக்கம் மொழி வழியே, மாற்றம் இங்கே தோற்றம் வாய்ப்போது.

வாழ்ந்திருந்தால் தினம் நானும் உன்னோடு வாழ்வினை பார்த்திருப்பேன். வாழ்க்கையெல்லாம் சுகம் வளர்வது போலே நான் உழைத்தேன்.

0: கருத்திருந்தால் இனிமையில்லை நாமும் தானோ
1: அதை எங்கின் கனவுகள் வளர்க்கிறேன்.

0: ஆண் கொள்கை முகில் கனவுகள் வளப்பிறை
1: நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1979 வெளிவந்த முகத்தில் முகம் பார்க்கலாம். பாடலை பாடியிருந்தார்கள் சீமா கொர்லோன், மலேசிய வாசுதேவன் மற்றும் கான சரஸ்வதி. பி சுசீலா இணைந்து பாடிய பாடலுக்கான வரிகளை பல்கலை வீச்சர் கங்கை அமரன் எழுதியிருந்தார். பாடலுக்கான இசையை இசைஞானி இளையராஜா வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 10:01. இது ஐத்தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு.

ஒரு உயிர் நம்மை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு குரல் நம் பெயரை முதலில் அழைத்தது. ஒரு இதயம் நமக்காக தினமும் துடிக்கிறது. அவள்தான்

நம் வாழ்வின் அர்த்தமாகவே தன் வாழ்நாளை தொடரும் அன்னையர்களை கௌரவிக்கும் உமா வழங்கும் அன்னையர் தினம் இம்மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹான்ஸ்டெட் காலேஜ் இலக்கம் 91 55 காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை அம்மா என்ற உறவை

இப்பொழுது நேரம் சரியாக 10:04 ஐ தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒளிபரப்பினை ஒன்றியலில் தற்பொழுது வெப்பநிலை பார்ப்போமான 5°C காணப்படுகின்றது. உணரும் குளிர் நிலையாக 3°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 11°C ஆகவும் குறைந்த வெப்பநிலையாக நள்ளிரவின் பின்னர் 1°C ஆகும். இன்று மழைக்கான காரணிகள் இடையிடையே மழை பெய்யும் விடும், மழை பெய்து பெய்து விட்டு அப்படியே இருக்க போவதாக அறியப்படுகின்ற நேர்களே. ஆனால் இப்பொழுது 12 வரை மழை பெய்வதற்கான காரணிகள் தென்படுகின்றன. பின்னர் சூரியோளி வந்தாலும் இடையிடையே மழை பெய்வதற்கான காரணிகள் ஆங்காங்கே சில இடங்களில் தென்படுவதாக காலநிலை அவதான நிலையம் அறிவிக்கின்றது. இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது நேரம் சரியாக 10:05.

0: விடுமுறை விருப்பத்தில் இணைந்து நீங்களும் உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்கும் நேரமது நேர்களை விடுமுறை விருப்பத்தில் இணைந்து நீங்களும் பாடல் கேட்க விரும்பினால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 514-584-1029 மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கம் 416-584-1029 இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. அழைத்து உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழலாம். தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு. விடுமுறை விருப்பத்தில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் முதலாவது அன்புள்ளத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மிதமான இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம் உஷா. நாங்கள் நலம், நீங்கள் நலம் தானே?
1: நல்ல சுகமாக இருக்கின்றோம்.
0: நல்லது. இன்றைய காலை பொழுதில் எப்படி சென்று கொண்டிருக்கின்ற உஷா உங்களுக்கு?
1: நல்ல ஒரு கால நிலையாக இருக்கிறது. ஆனா மழையுடன் கூடிய காலை நிலையாக இருக்கிறது. மழை விட்டு விட்டது.
0: ஆமா, மழை விட்டு விட்டு பெய்கின்ற சில இடங்களில் பெய்கின்றது. எல்லா இடங்களிலும் இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்வதற்கான காரணிகள் தென்படுகின்றன. பார்க்கலாம். தொடர்ந்து மாலையில் சற்று சூரிய ஒளி வருவதற்கான காரணிகள் தென்படுகின்றன. பார்ப்போம், புறத்திலிருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்பதை.
1: ஆமாம், நீங்கள் இந்த காலநிலையும் பார்க்காம தூரத்தில் இருந்து எங்களுக்காக நிகழ்ச்சி செய்த வந்த உங்களுக்கு மிகவும் நன்றி அண்ணா.
0: நன்றியம்மா, நன்றி. என்ன பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள் உஷா?
1: பழைய பாடல் ஒன்று, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன்.
0: அவர் தரமாட்டார். நீங்கள் எத்தனை தரம் வேண்டி கேட்டாலும்
1: தரமாட்டார்.
0: ஒரு மனதோடு நாங்கள் பாடும் பாடல் இருக்கின்றது அல்லவா? இரண்டு மனம் இருந்தால் எப்படி இருக்கும் அல்லவா உஷா?
1: ஆமா, ஒன்று மறந்து வாழவிடும் இல்லாட்டி மறக்காம ரெண்டு விரம்
0: கேட்குவேன். நல்லது. காலத்தால் அழியாத ஒரு பாடல், வசந்த மாளிகை திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. விருப்பம், உங்கள் விருப்பமான பாடல் வானலைக்கு எடுத்து வரப்படும். நன்றி உஷா, இணைந்தமைக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா.
1: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பத்தில் நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடலை உஷா விரும்பி இருக்கின்றார். வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கின்ற நேரம் 10:08 பாடலை பாடியிருக்கின்றார் தெய்வ பாடகர் டி எம் சவுந்தரராயன். 1972 வெளிவந்த வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து தெய்வ பாடகர் டி எம் சவுந்தரராயன் பாடலை பாடியிருக்கின்றார். பாடல் வரிகள் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கான இசையை திரைசை திலகம் கே வி மகாதேவன் வழங்கியிருக்கின்றார். பாடலை உஷா விரும்பி கேட்டிருக்கின்றார். பாடல் ஒலிக்கின்ற நேரம் 10:08.
2: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனம். நான் என்ன செய்தேன்?

நீங்கள் கேட்ட அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் உஷா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வசந்த மாளிகை. பாடலை பாடியிருந்தார் தேவ பாடகர் டி எம் சவுந்தரராஜன். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 10:12. விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்களுடைய விருப்பத்தை இணைந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த அன்புள்ள அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இதமான இனிய காலை வணக்கம். இதமான இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, அண்ணா எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
1: சூப்பரா, சுகமா, நலமா இருக்கிறேன். சமர் கொஞ்சம் கொஞ்சம் வட்டி வட்டி பாக்குது இல்லையே.
0: ஆனா சனி ஞாயிறுனா மழை வந்துருது, என்ன செய்யறது?
1: அதுதானே, சனி ஞாயிறு வரக்கூடாது. இந்த மழை கிழமை நாள வரணும்.
0: மழை வேலை நாள்ல நல்ல வெயில் இருக்கும். சனி ஞாயிறுண்டா பாருங்க மழை வந்துடும். என்ன ஒரு அலுவல்கள் பார்ப்பதா கொஞ்சம் கடினம் தான். என்ன செய்வது? என்ன மழை பெய்தா மழை மழை என்று சொல்லுவோம், வெய்யாடிக்கும் மழை வரையில் என்று சொல்லுவோம். நாங்கள் ஒன்றுக்கும் நாங்கள் திருப்தி படுறது குறைவு தானே.
1: என்னமா,
0: சரி, இன்று மழை இப்ப கொஞ்ச நேரம் பெய்யும் நினைக்கிறேன். 2 மணி வரைக்கும் இடையிடையே பெய்யும் என்று நினைக்கிறேன். இடங்களை பொறுத்தது, தூர இடங்களுக்கு மாறுபடும். மொன்றியல் நகரில் தான் அப்படி பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், கூறுங்கள்.
1: நல்ல சரியான வெக்கியான நேரம் கட்டாயம் மழை வரவானம். அந்த நேரம் தான் மழை தேவை. இப்ப எல்லாம் தேவையில்லை மழை. என்ன இப்ப எல்லாம் நல்ல வெதர் வேணும்.
0: ஆனா தோட்டம் செய்பவர்களுக்கு இப்ப பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தோட்டம், சின்ன சிறிய தோட்டங்கள், வீடுகள் செய்பவர்கள் எல்லாம் இந்த மழையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். தேவைதானே, சிலருக்கு தேவை சிலருக்கு தேவையில்லை. என்ன செய்வது? என்ன?
1: ஆமாம், காலநிலையை சொல்லிக்கொண்டு இல்லை தானே. குடும்பத்தில் எல்லாரும் அப்படியே
0: எல்லோரும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். நன்றி, நல்லதமா கூறுங்கள். என்ன பாடலை கேட்போம் இன்று காலையில?
1: பிரபுதேவா ரோஜா நடிச்ச இந்து திரைப்படத்தில இருந்து பாடல் வந்து வாமுன்னிமாவா நீ நானும் ஜோதி சும்மா வீச்சு பக்கம் வாடி, அந்த பாட்டு வரும்.
0: படங்களை எல்லாம் சொல்றீங்க, பெரிய அதிசயமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டல்ல. ஒரே மாதிரி இருக்க கூடாது.
1: கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வாங்கினே தெரிஞ்ச தெரிஞ்ச படங்கள் நடிகர் தெரிஞ்சப்ப தெரியாத சத்தப்படாம பாட்டை
0: கேட்டு போவோம். நல்லது, பாடலை கேட்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி அம்மா, இந்தமைக்கு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: இன்று பிறந்தநாள் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நல்வாழ்த்துக்களை கூறி எல்லோரும் தமது குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ வாழ்த்தி, நீங்களும் உங்களோட குடும்பத்தோடு சந்தோஷமா இப்படியே சிரித்துக் கொண்டு உங்களோட சேவையும் இன்னும் மேல மேல வேற உங்களையும் வாழ்த்தி அனைத்து நேயர்கள் கலைஞர்கள் எல்லோரையும் நலம் விசாரித்து உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் அன்பு. இன்னொருதான் நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்கள் அன்பிற்கு நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து உங்கள் பாடல் வானொலி கெடுத்து வரப்படும். நன்றி இணைந்தமைக்கு. நன்றி, நன்றி, வணக்கம். விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கின்ற பாடலுக்கு முன்னதாக இவற்றை கேட்டுக்கொண்டு பாடலுக்கு செல்லலாம். நீங்களே
2: தரமான மளிகை பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்கள், பல வகைகள் மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 அவென்யூ விக்டோரியாவில் மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம்.
3: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
2: என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
4: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும். அதுதான் எங்க போனா

0: அக்கா எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
1: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டுது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்று காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
0: ஐயோ, இதுக்குதான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்த முடிச்சிருக்கலாம்.
2: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104. நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை 2026 ஆம் ஆண்டு புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
3: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுகள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா சூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
2: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மார்ஷியோ நூரல் விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627.
4: பழைய நகைய வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணினா அதுக்கும் இங்க தீர்வு இருக்கு. ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால உங்களோட பழைய நகைகளை இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தர்றாங்க ஈஷானா ஜுவல்லரி. உங்ககிட்ட இருக்கிற நகைகள்ல ஏதாவது திருத்த வேலைகள் இருந்தா நேர்த்தியான முறையில அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமா ஈஷானா ஜுவல்லரியில அதை திருத்தி பெற்றுக் கொள்ளலாம்.
2: சிங்கப்பூர் மற்றும் துபாயிலிருந்து தெரிவிக்கப்பட்டு 24 கரட் தங்க கட்டிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஏஷியானா ஜுவல்லரி, இலக்கம் 524 ஜென்டன் குவெஸ்ட் ஷூட் 5 மூன்றியல். தொடர்புகளுக்கு 514-273-8300. ஏஷியானா நகை மாளிகை, ஒவ்வொரு நகையிலும் ஒவ்வொரு கதை.
5: விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பத்தில் நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடலை விரும்பி இருக்கின்றார் நுதா. நுதா விரும்பி கேட்ட பாடல் வா முனி வா வா. இப்போ உங்களுக்கான பாடல் ஒலிக்கிற நேரம் 10:21.
6: பட்டாசு இப்ப பாரு, பட்டையை கிளப்புறேன்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1994 வெளிவந்த இந்து திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சுதாசினி. பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 10:25. விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பத்தில் நீங்கள் முனைந்து உங்களுக்கு விரும்பிய பாடல்களை கேட்டு மகளை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 5145844209 மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கம் 4165841021. இந்த வேளையிலே இன்றைய நாணய மாற்று வீதத்தை பார்ப்போமானே, நாணய மாற்று வீதத்தை பார்ப்போமானால் இது வங்கியில் மாற்றும் பொழுதுள்ள நாணய மாற்று வீதம் தான் உங்களுக்காக எடுத்து வரப்படுகின்றது. ஒரு கனேடிய டாலரின் பரமதியாக அண்ணளவாக இலங்கை 235.15 இலங்கை ரூபாய், இந்தியா 69.77 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், இங்கிலாந்து 0.54 ஸ்டேலிங் பவுண்ட், சுவிஸ் 0.57 சுவிஸ் பிராங்க், சிங்கப்பூர் 0.93 சிங்கப்பூர் டாலர், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலியன் டாலர், யூரோ 0.62 யூரோவாகவும், மற்றும் இந்த இரண்டு நாடுகள் கூடுதலாக உங்களோடு நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக விரும்புகின்றோர்களை ஒரு கனேடிய டாலரின் பெறுமதியை பார்ப்போமானால் ஒரு யுனைடெட் அரப் எமிரேட் யுஏஇ திஹரம் பெறுமதி 2.70 ஒரு கனேடிய டாலரின் பெறுமதி 2.70 டிஹராமாகவும், ஒரு கனேடிய டாலரின் பெறுமதியாக மலேசியன் ரிங்கிட் 2.92 மலேசியன் ரிங்கிட்டாகவும் இன்று காலையில் வங்கியில் மாற்றும் பொழுதுள்ள நாணய மாற்று வீதம் தான் உங்களுக்காக தந்திருக்கணும். அத்தோடு ஒரு இலங்கையில் இந்த நாடுகளின் பெறுமதி தான் கூடுதலாக இருப்பதாக அறியப்படுகின்றது. ஒரு குவைத் டினாரின் பெறுமதி 1040.53 இலங்கை ரூபாய், ஒரு குவைத் டினாரின் பெறுமதி 1040.53 இலங்கை ரூபாய், ஒரு பஹ்ரைன் டினாரின் பெறுமதி 850.03 இலங்கை ரூபாய், ஒரு ஓமான் ரியாலின் பெறுமதி 830.07 இலங்கை ரூபாயாக இன்று காலையில் வங்கியில் மாற்றும் பொழுதுள்ள நாணய மாற்று வீதம் தான் உங்களுக்காக எடுத்து வருகின்றோம் வரப்பட்டது நேர்களே. அதேபோல் இன்று காலையில் மொன்றியலிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் 1 லிட்டர் சாதாரண பெட்ரோலின் விலை அண்ணளவாக நேர்களே, மொன்றியலிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் இன்று காலையில் பார்க்கக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் அறியக்கூடியதாகவும் இருக்கின்றது நேர்களே. 187.9% 16% வித்தியாசத்தில் 203.9% வரை விற்பனையாகிக் கொண்டிருப்பதாக அறியப்படுகின்றது. இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பில் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற மின் சுவாச காட்சி. பாடலை பாடியிருந்தார் பாலக்காடு ஸ்ரீராம், ஹரிணி மற்றும் அனுபாமா. பாடலுக்கான இசையை இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 10:32. ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பில் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

விட சிங்கம் வலிமையானது என்று எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாது. சுய ஆர்வம் கொண்டு நீந்த கற்றுக்கொண்டதை விட இன்னொருவர் தள்ளிவிட்டதன் மூலம் நீந்த கற்றுக்கொண்டவர்களே அதிகம். சுய ஆர்வம் கொண்டு நீந்த கற்றுக்கொண்டதை விட இன்னொருவர் தள்ளிவிட்டதன் மூலம் நீந்த கற்றுக்கொண்டவர்களே அதிகம். அறிவாளியை விலை கொடுத்து வாங்கிவிடலாம், உணர்ச்சி உள்ள மனிதனையும் அன்பான மனிதர்களையும் விலை கொடுத்து வாங்க முடியாது.

0: இந்த வேளையிலே அழைப்பில் வந்திருக்கும் நிறைய அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். விதமான இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ரசிகர், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கின்றோம் நாங்கள். நலம், நீங்கள் நலம் தானே?
1: நானுமே வந்திருக்கேன்.
0: இன்றைய காலை பொழுதில் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது ரசிகன் உங்களுக்கு?
1: காலை பொழுது வேலையோட கொஞ்சம் வேலை பிஸியா, இப்ப வேலையில இன்றைக்கு வந்திருக்கிறோம். அந்த பிஸியோட போய் கொண்டிருக்குது.
0: எத்தனை மணி வரைக்கும் இன்று வேலை இன்று இருக்கும்?
1: 12 மணி மட்டும்தான்,
0: இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கின்றது.
1: அப்ப மழைதானே? ஓகே, வேலையில நிக்கிற பிரச்சனை இல்ல.
0: கொஞ்சம் வீட்டை மழையக்க, வீட்டை இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி வேலையை
1: கிடைக்க முடியாது.
0: ஆமா ஆமா
1: ஆமா, நல்லதானே. அப்ப வந்து வேலைக்கு வந்துட்டோம்.
0: இனி போகத்தான் பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி இருப்பார்கள். அவளையும் கூட்டிக் கொண்டு கடைகளுக்கு செல்வார் என்றால் அவர்கள்
1: அவங்களோட நிகழ்ச்சியில கேட்டு வந்து விடியல இருந்து
0: என்ன
1: செய்தாய் வேங்குழலின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல் பாத்துக்கின்ற படம் நல்லா இருக்கும். அந்த கவிதை வரிகளும் நல்லா இருக்கும். அந்த பாட்டை கேட்டு பாப்போம்.
0: நல்லது, உங்களுக்கான பாடலை எடுத்து இந்த திரைப்படத்தில் நான் நினைக்கிறேன் சௌந்தர்யாவும் நடித்திருப்பார் நினைக்கிறேன். நல்லவா?
1: படங்களை
0: தவற விட்டு விட்டோம், பார்ப்போம். நேரங்கள் இருக்கும் பொழுது படங்களை பார்க்கலாம். நன்றி ரசிகன் இணைந்தமைக்கு. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி,
1: நன்றி, வணக்கம். நன்றி,
0: நன்றி, வணக்கம். விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பத்தில் நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடலை ரசிகன் விரும்பி இருக்கின்றார். இவன் திரைப்படத்திலிருந்து உங்கள் விருப்பமான ரசிகனின் விருப்பமான பாடல் ஒலிக்கின்ற நேரம் 10:42.

மழைக்கம்பி குத்தாமல் இருக்க குடைக்கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். தானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூட வாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் குடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டு

Oh,

0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ரசிகன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாடல் ஒளிச்சோ. இந்த நேரம் 10:48 ஐட்டமுள் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒளிபரப்பினை
1: கேட்டுக்கொண்டிருக்கேன். அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உண்மைதானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
2: இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
1: எதடா கேக்குற?
2: இது விண்டோல போட்டிருக்க பிளைண்ட்ஸ் ஷட்டர்ஸ் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
1: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
3: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் ஃபிக்ஸ்களை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
2: சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
1: இருக்காதா பின்ன? நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
5: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வெண்ண இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டறீங்களே?
1: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற VN1 சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினான்.
5: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
1: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்லை. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற VN1 சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாம்.
3: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே VNR 4919 Boulevard North Dam Laval.
1: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
3: தொடர்புகளுக்கு 450-505-6222. மாஷே VNR 7700 Montreal 5375 Boulevard Henry Brosa Montreal North. ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு VNR சூப்பர் மாஷே.
6: உங்கள் அவசர தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைக்க நம்பிக்கையாய் நாடுங்கள் ஜே ஃபைனான்சியல். தங்க நகைகளுக்கான நியாயமான பெறுமதியை சிறந்த வட்டி வீதத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் நாணயமாற்று சேவைகளையும் இவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஜே ஃபைனான்சியலை நாடுங்கள். உங்கள் நம்பிக்கையின் நிதி துணை.
3: மூன்றில் 2180 Boulevard Marshall Lawrence சென்ட் லோரனிலும் மற்றும் 1855 சென்ட் கேத்ரின் ஸ்ட்ரீட் வெஸ்ட் டவுன் டவுனிலும் இரு இடங்களில் நம்ப சேவையை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்.
6: ஜே ஃபைனான்சியல். தொடர்புகளுக்கு நிரோஷன் 5147265156.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 15-81 Montreal Fabry Metro க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
0: இப்பொழுது நேரம் சரியாக 10:52. ஒன்றியில் தற்பொழுது வெப்பநிலை 5°C காணப்படுகின்ற வெப்பநிலை. உணரும் குளிர்நிலையாக 4°C உணரப்படுகின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 11°C ஆகவும், குறைந்த வெப்பநிலையாக நள்ளிரவின் பின்னர் 1°C ஆகவும், பிற்பகலில் ஆங்காங்கே சில இடங்களில் லேசான மழை தூரக்கூடும் என்றும், சூரிய ஒளியும் ஆங்காங்கே இடையிடையே காணப்படும் என்றும், காற்று மணத்தியாலத்திற்கு வடகிழக்கு நோக்கி 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருப்பதாகவும் காலநிலை அவதான நிலையம் அறிவிக்கின்றது. விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பம் நண்பகல் 12 மணி வரை வானிலைக்கு எடுத்து வரப்படும்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் 1988 ஆண்டு வெளிவந்த சந்தோஷம் திரைப்படத்திலிருந்து பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடலுக்கான இசையை தேனிசை தென்றல் தேவா வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 10:57 ஐத்தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒளிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: என் மௌனம் கலைத்து என்னோடு உறவாடுகிறது ஐட்டமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

0: விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பம் நண்பகல் 12 மணி வரை வானொலி கெடுத்து வருகிறது. இந்த வேளையிலே அழைப்பில் வந்திருக்கும் நேரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இதமான இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். வணக்கம். அழைப்பில் யார் என்று அறிந்து கொள்ளலாமோ?
1: ராகிணி பேசுறேன்.
0: ராகிணி, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இன்றைய
0: காலை பொழுதுகள் ராகிணி உங்களுக்கு எப்படி சென்று கொண்டிருக்கின்றது?
1: நன்றாக போய்கின்ற.
0: இந்த காலையில் எத்தனை மணியிலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்?
1: தொடக்கத்திலிருந்து
0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நல்லது. ராகிணி, என்ன பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள்?
1: வாழ்வில் சௌபாக்கியம் வந்ததே.
0: வாழ்வில் சௌபாக்கியம் வந்ததே என்ற அருமையான பழைய பாடல், தூண்டில் மீன் என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது, அப்படி அல்லவா? அருமையான பாடல், காலத்தால் அடியாத ஒரு, என்றுமே இளமை காலத்தில் எங்கள் மனதை கொள்ளை கொண்ட அருமையான பாடல். நல்லது. உங்களோடு சேர்ந்து அந்த பாடலை நாங்களும் கேட்டு ரசிப்போம். ஒலிக்கும் விளம்பரத்தை தொடர்ந்து உங்கள் பாடல் எடுத்துவிடப்படும். நன்றி அம்மா, இணைந்தமைக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது நேரம் சரியாக 11 மணி.

0: பேசும் மக்களோடு ஐ தமிழ் எஃப்எம் 102.9
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐ தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒளிபரப்பு. இப்பொழுது நேரம் சரியாக 11:01. விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பத்தில் ராகினி விரும்பி கேட்ட பாடல், தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து ராகினி விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கின்ற நேரம் 11:01.

வடிவாக கண்டே.

விளையாடும் பிள்ளை என்று வண்ண கொடி தந்த முல்லை வந்து விளையாடும்.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1977 வெளிவந்த கூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருந்தார்கள் பாடநில எஸ்பி பாலசுப்ரமணியம். கான சரஸ்வதி பி சுசீலா இணைந்து பாடிய பாடலுக்கான வரிகளை வாலிப கவிஞர் வாலி எழுதியிருந்தார். பாடலுக்கான இசையை மெல்லிசை மாமணி வி குமார் வழங்கியிருந்தார். பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராகினி. பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 11:07. விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உமா அவர்களின் நெறியாழ்கையில் அந்நியர் தினம் மதர்ஸ் டே May 10th 2026 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நேர்களே, காலம் 9 AM to 9:00 PM மாலை 9 PM உமா வழங்கும் அந்நியர் தின நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அவன்ஸ்ரீ காலேஜில் இடம்பெற இருக்கின்றது. 91 55 ரூ செங்கூபட் ரோட்டில் அமைந்திருக்கின்ற அவன்ஸ்ரீ காலேஜில் உமா அவர்களின் தயாரிப்பு நெறியாள்கையில் அந்நியர் தினம் மதர்ஸ் டே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளையல்ல 10th இடம்பெற இருக்கின்றது என்பதனை நேர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றனர்.

இப்பொழுது நேரம் சரியாக 11:08. வானில் நீ உயர்ந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வர வேண்டும். வானில் நீ உயர்ந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வர வேண்டும். விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில். விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில். நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம் மிகவும் சுகமானது. நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம் மிகவும் சுகமானது. போலியான புன்னகையை விட திமிரான கோபமே மேல். போலியான புன்னகையை விட திமிரான கோபமே மேல். துணியாதவரை வாழ்க்கை பயங்காட்டும். துணியாதவரை வாழ்க்கை பயங்காட்டும். துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். நல்லதை எதிரிகள் சொன்னாலும் கேள். நல்லதை எதிரிகள் சொன்னாலும் கேள். கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே. இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு. ஆம்னர்களே, இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை இங்கே இலங்கையில் நாட்டின் பல பகுதிகளுக்கு பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவித்தல் இன்று 2:11:30 இரவு 11:30 செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, மத்திய, சப்ரமுக, கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2:00 இன்று பிற்பகல் 2:00 ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட அந்த பாடல் 2000 ஆம் ஆண்டு வெளிவந்த குட்லக் திரைப்படத்திலிருந்து சிறுநிவாஸ் மற்றும் சுயாதா மோகன் இணைந்து பாடியிருந்தார்கள் பாடலை. பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 11:14. இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பில் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 5147574969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
1: தங்கம் மற்றும் வைர நகைகளை உங்கள் மனம் போல் தெரிவு செய்கிற KPS ஜுவல்லரி.
2: அழகான நவீன டிசைன்களுடன் உங்களை மேலும் அழகாக்கும் நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: அவசர பண தேவைகளுக்கு மன நிறைவான குறைந்த வட்டி வீதத்தில் உங்கள் தங்க நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம்.
2: உங்கள் நம்பிக்கையின் நகையுலகம்
1: KPS ஜுவல்லரி, மூன்றுகளில் இலக்கம் 5991 விக்டோரியா அவென்யூ சூட்டில் KPS ஜுவல்லரி.
2: தொடர்புகளுக்கு 5141-343-533. உங்கள் ஒவ்வொரு பொன்னான தருணங்களையும் ஒரு பொன்னான நகையால் அலங்கரியுங்கள்.
1: KPS ஜுவல்லரி.

விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரம். விடுமுறை விருப்பம் நண்பகல் 12 மணி வரை வானொலி கருத்து பிறப்பு. இந்த வேளையிலே அழைப்பில் வந்திருக்கும் நேரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இனிய காலை

0: காரணங்களுக்கான காரணிகள் 40% 60% தென்படுகின்றன. நல்லது. இந்த காலை வேளையிலே விடுமுறை விருப்பத்தில் என்ன பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள்?
1: சாமி நிலையம் படம், இயற்கை என்னும் இளைய கன்னி.
0: இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா அவர்கள் பாடிய அன்றைய குரலில் அன்றைய காலகட்டத்தில் பாடிய பாடல். ஆமாம், முதல் பாடல். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் நமது நெஞ்சங்களில் மனங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு அருமையான பாடலை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். நல்லது. உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நன்றி வேலாயுதம் ஐயா இணைந்தமைக்கு. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடலை சோபை வேலாயுதம் அவர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாந்தி நிலையம். பாடலை பாடியிருக்கின்றார்கள் அன்றைய குரலில் பாடநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கான சரஸ்வதி பி சுசீலா இணைந்து பாடிய பாடலுக்கான இசையை மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வழங்கியிருக்கின்றார். பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார் சோவே வேலாயுதம். பாடல் ஒலிக்கின்ற நேரம் 11:19.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாந்தி நிலையம். பாடலை பாடியிருந்தார்கள் பாடநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம், கான சரஸ்வதி பி சுசீலானந்து பாடிய பாடலுக்கான இசையை மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் வழங்கியிருந்தார். பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சோபை வேலாய்.

சங்கீதம் பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 11:23. உமா அவர்கள் தொகுத்து வழங்கும் உமாவின் நெறியாழ்கையில் மதர்ஸ் டே மே 10 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 இரவு 9 இடம் அவுன்ஸ்ரீ காலேஜ், 91-55 ரோசன் கூவாட்டில் அமைந்திருக்கின்ற அவுன்ஸ்ரீ காலேஜில் இடம்பெற இருக்கின்றது மதர்ஸ் டே உமா அவர்களின் நெறியாழ்கையில் அந்நியர் தினம் இடம்பெற இருக்கின்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10 இந்த வேளையிலே இன்றைய நாணய மாற்று வீதத்தை மீண்டும் ஒரு பார்ப்போம். ஆனால் நேர்களை, இது வங்கியில் மாற்றும் பொழுது நாணய மாற்று வீதம் தான் உங்களுக்காக எடுத்து வரப்படுகின்றது. ஒரு கனேடிய டாலரின் பெறுமதியாக அண்ணளவாக இலங்கை 235.15 இலங்கை ரூபாய், இந்தியா 69.77 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், இங்கிலாந்து 0.54 ஸ்டெர்லிங் பவுன், சுவிஸ் 0.57 சுவிஸ் பிரான், சிங்கப்பூர் 0.93 சிங்கப்பூர் டாலர், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலியன் டாலர், யூரோ 0.62 யூரோவாகவும், ஒரு கனேடியன் டாலரின் பெறுமதியாக ஏஇடி திகரம் அதாவது யுஏஏ துபாய் அமிரேட் பெறுமதி 2.70 திகரமாகவும், ஒரு கனேடிய டாலரின் பெறுமதியாக மலேசியன் ரிங்கிட் 2.92 மலேசியன் ரிங்கிட்டாகவும் இன்று காலையில் வங்கியில் மாற்றும் பொழுதுள்ள நாணய மாற்று வீதம் தான் தந்திருக்கின்றோம் நேர்களை. அதே போல் இலங்கையில் இந்த நாடுகளின் பெறுமதி தான் கூடுதலாக இருப்பதாக அறியப்படுகின்றது. ஒரு குவைட் டினாரின் பெறுமதி 1040.53 இலங்கை ரூபாய், ஒரு பஹ்ரைன் டினாரின் பெறுமதி 850.03 இலங்கை ரூபாய், ஒரு ஓமான் ரியாலின் பெறுமதி 830.07 இலங்கை ரூபாயாக இன்று காலையில் வங்கியில் மாற்றும் பொழுதுள்ள நாணய மாற்று வீதம் தான் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். அதே போல் இன்று காலையில் மொன்றியலிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் 1 லிட்டர் சாதாரண பெட்ரோலின் விலை அண்ணளவாக 187.9 16 வித்தியாசத்தில் 203.9 வரை ஆங்காங்கே விற்பனையாகிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாகவும் அறியக்கூடியதாகவும் இருக்கின்றது. இது ஐட்டமல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பில் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியலில் தற்பொழுது வெப்பநிலை 6°C காணப்படுகின்ற வெப்பநிலை, காற்றுடன் கூடிய குளிர்நிலையாக அது 5°C உணரப்படுகின்றது. இன்று காதி கூடிய வெப்பநிலையாக 11°C ஆகவும், குறைந்த வெப்பநிலையாக நள்ளிரவின் பின்னர் 1°C ஆகவும், பிற்பகலில் 40% ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்வதற்கான காரணிகள் தென்படுவதாகவும், சூரிய ஒளியும் ஆங்காங்கே இடையிடையே காணப்படும் என்றும், காற்று மணித்தியாலத்திற்கு கிழக்கு நோக்கி 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருப்பதாகவும், நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 12°C ஆகவும், 30% மழைக்கான காரணிகள் தென்படுவதாகவும், திங்கட்கிழமை 17°C ஆகவும், 70% மழைக்கான காரணிகள் தென்படுவதாகவும் காலநிலை அவதான நிலையம் அறிவிக்கின்றது. விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நேரம் சரியாக சனிக்கிழமை காலை 11:27 வானொலி நிகழ்ச்சிகளை 102.9 FM அலைவரிசை ஊடாகவும் உங்கள் இல்லங்கள் தோறும் கேட்டு ரசித்து

நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் கோல்டன் பாய்ஸ் தங்க குரலோன் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி இணைந்து பாடிய பாடலுக்கான வரிகளை பழனி பாரதி எழுதியிருந்தார். பாடல் ஒளித்து ஓய்ந்த நேரம் 11:31 விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.

0: விடுமுறை விருப்பத்தில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த அன்புள்ளத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மிதமான இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம்.
1: உங்கள்
0: பகுதி எப்படி இருக்கின்றது?
1: எங்கள் பகுதியில் நல்ல வெயில் இருக்கிறது, பரவாயில்லை. நேற்றும் சமர் சமர்.
0: இங்கு மழை பொழிந்தது, காலையில் மழை பொழிந்தது, மாலையிலும் மழைக்கான காரணங்கள் தென்படுகின்றன. இடையில் என்னவென்று சரியாக கூற முடியாமல் இருக்கின்றது. நாங்கள் ஸ்டுடியோவில் இருப்பதனால் வெளியில்
1: போனால் தான் தெரியும். திருமண நாள் சுவாரியங்கள் செய்யும் அனைவரும் வாழ்த்தி கொண்டு, எனக்கு சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அந்த பாடலை தாருங்கள்.
0: அருமையான பாடல் இந்த பாடல். இந்த பாடல் வந்து தெய்வ பாடகர் டி எம் சௌந்தரராயனும் இசைராணி எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய ஒரு அருமையான பாடல், காலத்தால் மறக்க முடியாத ஒரு அருமையான பாடல் ஒன்றை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். நல்ல ஒரு பாடல் எல்லோருமாக கேட்போம். நன்றி அம்மா இணைந்தமைக்கு. நாங்கள் மீண்டும்
1: சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கின்ற பாடலை தமிழ் மகள் விரும்பி இருக்கிறார். பாடல் 1963 வெளிவந்த குங்குமம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பாடலை பாடியிருக்கின்றார்கள் தெய்வ பாடகர் டி எம் சௌந்தரராஜன், இசைராணி எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலுக்கான வரிகளை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கின்றார். பாடலுக்கான இசையை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் வழங்கியிருக்கின்றார். பாடல் ஒலிக்கின்ற நேரம் 11:34.

வண்ண பறவை என்னதை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்ன

0: சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு பண்ணி மறந்து.
1: நீங்கள் கேட்ட அந்த பாடல் 1963 வெளிவந்த குங்குமம் திரைப்படத்திலிருந்து இரண்டு இசை மாமேதைகளான தேவ பாடகட்சியம் சௌந்தரராயன், இசைராணி எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலுக்கான வரிகளை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். பாடலுக்கான இசையை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் வழங்கியிருந்தார். பாடலை விரும்பி கேட்டிருந்தார் தமிழ் மகள். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 11:40. ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பில் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: என் மௌனம் கலைத்து என்னோடு உறவாடுகிறது 102.9 அலைவரிசையில்.

உளி படும்பறை கல்லை யாரும் கடவுளாக பார்ப்பதில்லை. உளி படும்பறை கல்லை யாரும் கடவுளாக பார்ப்பதில்லை. அதுபோல் காலம் தரும் வலிகளை தாங்கிக் கொண்டால் உனக்கான நேரம் வரும்போது நீயும் ஒரு சிற்பமாக மிளிர்வாய். நீயும் நானும் ஒரு கணக்கு போடுவோம், வாழ்க்கையை இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்று. ஆனால் வாழ்க்கை அது பாட்டுக்கு ஒரு கணக்கை போட்டு நம் கையில் கொடுக்கும். அப்போதுதான் புரியும் இயற்கையையும் கடவுளையும் நம்மால் வெல்ல முடியாதென்று. நீயும் நானும் ஒரு கணக்கு போடுவோம், வாழ்க்கையை இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்று. ஆனால் வாழ்க்கை அது ஒரு பாட்டுக்கு ஒரு கணக்கை போட்டு நம் கையில் கொடுக்கும். அப்போதுதான் புரியும் இயற்கையையும் கடவுளையும் நம்மால் வெல்ல முடியாதென்று.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் பாலி திருப்பி. ஹேமச்சந்திரன் மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் இணைந்து பாடிய பாடலுக்கான வரிகளை அருண் பாரதி எழுதியிருந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாலி பாடலுக்கான இசையை விஜய் ஆண்டனி வழங்கியிருந்தார். பாடல் ஒலித்து ஓய்ந்த நேரம் 11:47 ஐட்டமுள் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் 6ஆம் நாளான இன்றைய தினம் 2 மனித இன்பக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட இன்பக்கூட்டு தொகுதியில் 3 இன்பக்கூட்டு தொகுதி முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 2 மனித இன்பக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 246 மனித இன்பக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், அவற்றில் 243 மனித இன்பக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண் அரித்து எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவை உலர விடப்பட்டுள்ளன. அவற்றில் இருந்து மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதைக்குழிக்குள் மரத்திலான பெட்டி போன்ற உருவம் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பணிகள் முடிவடைந்த பின்னரே அது தொடர்பில் உறுதியாக கூற முடியும் எனவும், நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அகழ்வு பணிகள் நடைபெறாது எனவும், 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் நாளை மறுதினம் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்படும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இது ஐட்டமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது நேரம் சரியாக 11:48.
1: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை 2026 ஆம் ஆண்டு புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3ஆம் திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
2: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுகள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா சூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், தரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
1: இவற்றுடன் 2B luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னவர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மார்சியோ நூரன் நிலை செயின்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. என்ன பிள்ளை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்?
3: இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இருக்கிற வீடை வித்துட்டு ஒரு பெரிய வீடா வாங்கணும்.
1: உங்களோட விளைச்சனை எல்லாம் முடிஞ்சது. தொடர்புகளுக்கு 438-998-76-96.
4: ஏஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உண்மைதானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
5: ஏய், இது இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
4: எதுடா கேக்குற?
5: ஏய், இது விண்டோல போட்டிருக்க லைன்ஸ் ஷட்டர்ஸ் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
4: ஓ, இதுதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷைன் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷைன் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் ஃபிட்களை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்று இணைங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், தொடர்புகளுக்கு 514-468-7424.
6: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், for more detail 514-468-7424.
7: உங்கள் வாகன திருத்த வேலைகளுக்கு கராச்சி மிஸ்டர் பிளஸ் நம்பிக்கை மிகுந்த நிறுவனம். பழைய புதிய அனைத்து வகையான வாகன பராமரிப்புகளையும் பெற்றுக் கொள்ளலாம். கராச்சி மிஸ்டர் பிளஸ் நிறுவனத்திடம் அதிக அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் தரமான சேவைகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். இன்னும் பல சிறப்பு சேவைகளும் உங்களுக்காக இருக்கின்றது. லீசிங் லிப்ட் வாடகைக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாடுங்கள் கராச்சி மிஸ்டர் பிளஸ்.
8: இலக்கம் 97-91 ரொமேனிய சோவே அண்ட் ப்ளோவா செல்லாரினில் அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு செல்லையா கிருபா 514-945-4641 அல்லது 514-609-6888.
7: மாபெரும் புடவை மாளிகை திருமணத்திற்கு தேவையான காஞ்சிபுரம் பட்டுகள், முகூர்த்த கூரை புடவைகள், டிசைனர் சாரி பிளவுஸ்கள், லெஹெங்கா, சல்வார் வகைகள் மற்றும் ஆண்களுக்கு தேவையான பட்டு வேஷ்டி, ஷர்ட், குர்தா, சர்வாணி, தலைப்பாக்கிகள் போன்றவற்றையும், சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், பரதநாட்டியத்துக்கான ஆபரணங்கள், நிறைகுளம், கொத்து விளக்குகள், சுவாமி படங்கள் போன்றவற்றையும், பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள், பிரபல நாவலாசிரியர்களின் நாவல்கள், கதை புத்தகங்கள், மழலியர்களின் கதை புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்களை இங்கு பெற்றுக் கொள்வதோடு உலகெங்கிற்குமான துரித பணமாற்று சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அத்தனையும் ஒரே இடத்தில். நிகேஷ் ஃபேன்சி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இன்றே நாடுங்கள். இலக்கம் 462 ஜென்டல்மேன் வெஸ்ட் மூன்றியல். மேலதிக தொடர்புகளுக்கு 514-495-3765 மற்றும் 514-770-8183.
0: இப்பொழுது நேரம் சரியாக 11:53 தமிழ் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மூன்றியலில் தற்பொழுது வெப்பநிலை 6°C காணப்படுகின்ற வெப்பநிலை, உணரும் குளிர் நிலையாக 5°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று அதி கூடிய வெப்பநிலையாக 11°C ஆகவும், குறைந்த வெப்பநிலையாக 1°C ஆக நள்ளிரவின் பின்னர் காணப்படும் என்றும், பிற்பகலில் சூரிய ஒளியும் ஆங்காங்கே இடையிடையே முகில் கூட்டமும் காணப்பட்டாலும் பிற்பகல் அல்லது மாலை மழைக்கான காரணிகள் 60% தென்படுகின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமை அதி கூடிய வெப்பநிலையாக நாளை 12°C இருக்க போன்ற சூரிய ஒளியும் முகில் கூட்டமும் சேர்ந்து காணப்பட்டாலும் ஆங்காங்கே சில இடங்களில் 30% மழைக்கான காரணிகள் தென்படுகின்றன. திங்கட்கிழமை 17°C ஆகவும், சூரிய ஒளியும் முகில் கூட்டமும் சேர்ந்து காணப்பட்டாலும் 70% மழைக்கான காரணிகள் தென்படுவதாகவும் காலநிலை அவதான நிலையம் அறிவிக்கின்றது. நல்லது நேர்களே, இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்களை அன்பு செய்யும் சின்னராஜா சிவலிங்கம். தொடர்ந்து வானொலியோடு இணைந்திருங்கள். 12 மணிக்கு பிரதான செய்திகள், அதைத் தொடர்ந்து மியூசிக் தர்பாரோடு ரினோ பிரியா இணைந்து கொள்வார். அவருக்கும் இந்த வழியிலே நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.

0: ஐத்தமிழ் FM செய்திகள்.
1: ஐத்தமிழ் FM-இன் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் என் ஷைலி பிரேம்.
0: தலைப்புச் செய்திகள்.
1: கனடா மருத்துவமனையில் பரபரப்பு, நோயாளி மீது 76 குற்றச்சாட்டுகள் பதிவு. செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள 2 எலும்புக்கூடுகள். தலங்கமையில் மோசடியில் ஈடுபட்டு சீன பிரஜைகள் கைது. இலங்கை இத்தாலி சாரதி அனுமதி பத்திர ஒப்பந்தம் நடைமுறைக்கு. திருப்பதியில் 3 மாதங்களுக்கு VIP தரிசனம் ரத்து. மெக்சிகோ பேருந்து விபத்தில் பலர் பலி.
0: கனேடிய செய்திகள்.
1: பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டம்ளர் ரிட்ஜ் பள்ளியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஓபன் AI மீது வழக்கொன்றை தொடர்ந்துள்ளனர். வடம் அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றத்தில் ஓபன் AI மீது வழக்குகள் தொடரப்பட்டுள்ள நிலையில் டம்ளர்ஜ் துப்பாக்கிச்சூட்டில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். கனடாவில் இடம்பெற்ற பிரச்சினை தொடர்பில் அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதால் குறித்த விடயத்தை அமெரிக்க சட்டத்தின் கீழ் நிரூபிப்பது மிகவும் சிக்கலாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது. குடும்பங்கள் ChatGPT பயன்படுத்திய சந்தேக நபரின் உரையாடல்களை நேரடியாக தாக்குதலுக்கு வழிவகுத்தன என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதோடு இது தொழில்நுட்ப ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கடினமாக ஒன்றாக உள்ளது. இதன்படி ஓபன் AI நிறுவனத்தின் உள் பாதுகாப்பு விவாதங்கள், எச்சரிக்கை முறைமைகள் மற்றும் கணக்கு தடை செய்யப்பட்ட பிறகும் புதிய கணக்கு உருவாக்கப்பட்டது போன்ற விவரங்கள் நீதிமன்றத்தில் ஆய்வு செய்யப்படுவதோடு இத்தகைய தகவல்கள் முழுமையாக பெறுவது நீண்டகால நீதிமன்ற போராட்டமாக மாற வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் செயற்கை நுண்ணறிவு ஒரு வன்முறை சம்பவத்திற்கு சட்டப்பூர்வ காரணம் ஆனதா என்பது இதுவரை தெளிவாக தீர்மானிக்கப்படாத புதிய சட்டப்பரப்பாகும். இதனால் இந்த வழக்குகள் சிக்கல்களை உருவாக்குகின்றது. இந்த வழக்குகளில் ஓபன் AI முன்னதாகவே அச்சுறுத்தலான ChatGPT உரையாடல்களை கண்டறிந்திருந்து காவல்துறைக்கு தகவல் தரவில்லை என்று குடும்பங்கள் குற்றம் சாட்டுகின்றனர். OpenAI தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் பின்னர் பொதுமக்களிடம் இது தொடர்பில் மன்னிப்பு கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் நகர பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நோயாளி ஒருவர் துப்பாக்கியுடன் பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்திய சோதனையில் ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. செயின்ட் கேதரின்ஸில் உள்ள மெடோஜோ ஃபேமிலி மருத்துவமனைக்கு நயாகரா பிராந்திய போலீசார் அழைக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் துப்பாக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அதிகாரிகள் விரைந்தனர். முதற்கட்ட சோதனையில் அவர் வைத்திருந்த ஒரு போலி துப்பாக்கி என்று தெரியவந்துள்ளது. எனினும் அவரது நன்னடத்தை விதிகளின்படி அவர் ஆயுதங்கள் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபரின் வீட்டில் மேலும் பல ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சோதனையிட பிடிவராந்து அனுமதி பெற்று அவரது வீட்டை போலீசார் ஆய்வு செய்தபோது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. 22 கலிபர் சுவிட்ச் துப்பாக்கிகள், 3 BB துப்பாக்கிகள் மற்றும் 3 போலி துப்பாக்கிகள், ஷாட்கன், பீப்பாய் மற்றும் பிற துப்பாக்கி பாகங்கள், 12 கேஜ் ஷாட்கன் மேகசின் மற்றும் ஏராளமான தோட்டாக்கள், தடை செய்யப்பட்ட பித்தளை கத்தி போன்றவற்றை சந்தேக நபரிடமிருந்து மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஜேமி குவாதீப் மீது மொத்தம் 76 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தற்போது அவர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் பொதுமக்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
0: தொடர்வது இலங்கை செய்திகள்.
1: செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 3 கட்டத்தின் 6 நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாண் நீதவான் நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இடம்பெற்ற இன்றைய அகழ்வில் மேலும் 2 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மூன்றாம் கட்டத்தில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று மனித எலும்புக்கூடுகள் இன்றைய தினம் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முன்னதாக நடைபெற்ற கட்டம் ஒன்று மற்றும் இரண்டுடன் சேர்த்து இதுவரை முன்னெடுக்கப்பட்ட மூன்றாம் கட்டத்திலும் சேர்த்து செம்மணி மனித புதைகுழியில் மொத்தமாக 245 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 243 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதில் புதைக்குழி அகழ்வு பிரதேசம் ஒன்று பகுதியில் 234 எலும்புக்கூடுகளும் பிரதேசம் இரண்டு பகுதியில் 9 எலும்புக்கூடுகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வு பணிகளில் தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவும் ஈடுபட்டிருந்தார். இணையதள ஊடாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் பெண்ணொருவர் உட்பட 37 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு மற்றும் தலங்கம போலீசாரின் ஊழல் ஒழிப்பு பிரிவு என்பன இணைந்து முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம கொஸ்வத்த பகுதியில் வாடகைக்கு பெறப்பட்ட வீடொன்றை சோதனையிட்ட போது அங்கிருந்து 35 டெஸ்க்டாப் கணினிகள், 37 டேப் கணினிகள், 147 கைபேசிகள், 100 செம்மட்டைகள் மற்றும் 2100 சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த அனைத்து உபகரணங்களுடன் அந்த வீடு போலீசாரால் சீல் வைக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் 3 மாத கால சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து இவ்வாறான சட்டவிரோத சேவைகளை வழங்கியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 37 சீன பிரஜைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தெலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய பௌத்த பிக்குகள் தமது பிரதான தேரர்கள், பிரதேச தலைவர்கள் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக தேரர்களின் பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்படவுள்ளது. புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒழுங்குமுறையை எதிர்காலத்தில் மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பல்வேறு காரணங்களால் முன்னதாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட இந்த நடைமுறையே இவ்வாறு மீண்டும் அமுல்படுத்தப்படவுள்ளது. மகாநாயக தேரர்களின் வழிகாட்டலின் கீழ் பீடங்களின் பதிவாளர்களோடு நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களுக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கையிருப்போடு நாட்டுக்குள் பிரவேசித்து தேரர்கள் போன்று வேடமிட்டு மதத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புத்த சாசன அலுவல்கள் பிரதி அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால எதிர்பார்ப்பான சாரதி அனுமதி பத்திரங்களை பரஸ்பரமாக அங்கீகரிக்கும் ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேராத் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இத்தாலியில் குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் வதிவிடமாக கொண்டுள்ள இலங்கை பிரஜைகள் எழுத்து மூல அல்லது செயன்முறை பரீட்சைகள் ஏதுமின்றி தமது இலங்கையின் சாரதி அனுமதி பத்திரங்களை இத்தாலிய சாரதி அனுமதி பத்திரமாக மாற்றிக்கொள்ள முடியும். வெளிவிவகார அமைச்சர் மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடுகளை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அனைத்து தொழில்நுட்ப தேவைகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இந்த முயற்சியானது இத்தாலியில் உள்ள இலங்கை சமூகத்தாரின் பரவலான வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் மூலம் அவர்களின் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தவும் புலம்பெயர் சமூகத்தின் பங்களிப்பை மேலும் வலுப்படுத்தவும் உதவும் என அமைச்சர் விஜித ஹேராத் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் தடுப்பு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 4617 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதன் காரணமாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மாவட்டங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இந்த ஆண்டில் இதுவரை 12 டெங்கு நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரத்னபுரியில் டெங்கு நோயாளர் ஒருவர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு நாளை விசேட போக்குவரத்து திட்டத்தை செயற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த போக்குவரத்து திட்டம் நாளை முதல் எதிர்வரும் 6 தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனா். நாளை மாலை மாலைதீவு ஜனாதிபதி கட்டுநாயக் விமான நிலையத்தை வந்தடைந்த பின்னர் கட்டுநாயக் கொழும்பு அதிவேக வீதியூடாக கொழும்புக்கு பிரவேசிக்க உள்ளார். அந்த நேரத்தில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களுக்கு தவிர்ப்பதற்கு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
0: அடுத்து இந்திய செய்திகள்.
1: திருப்பதி திருப்பதியில் 3 மாதங்களுக்கு விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கியுள்ளதாலும் பாடசாலைகளுக்கு விடுமுறை என்பதாலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு அதிக அளவில் பிரவேசிக்கின்றனர். வைகுண்டம் காத்திருப்பு அறைகளில் உள்ள 31 அறைகளும் நிறைந்து வெளியே பாட்டு கங்கம்மா கோயில் அருகில் உள்ள தரிசன வரிசையில் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிப்பதற்காக காத்திருந்தனர். தர்ம தரிசனத்திற்கு 24 மணி நேரமும் 300 ரூபாய், விரைவு தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரமும் ஆனது. நேரடி இலவச தரிசன டோக்கன்கள் வழங்குவதை வெள்ளிக்கிழமை முதல் கோடை விடுமுறை முடியும் வரை தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது. அலிப்புழி நடைபாதை வழியாக மதியம் 2 மணி வரை 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், பக்தர்கள், அவர்களின் பெற்றோர்களும் 10 மணி வரை அனைத்து பக்தர்களும் அனுமதிக்கப்படுகின்றனர். எனினும் அலிப்பிரி வழியில் திவ்ய தரிசன டோக்கன்கள் வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி தரிசன பற்றிச்சுட்டு இல்லாமல் ஏழுமலையானை தரிசனத்துக்காக திருமலைக்கு வரும் பக்தர்கள் காத்திருப்பு அறைகளில் காத்திருந்து மட்டுமே தரிசனத்துக்கு செல்ல முடியும். எனவே பக்தர்கள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இதனால் கோடைக்காலம் முடியும் வரை 3 மாதங்களுக்கு விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் அதோடு திருப்பதியில் சர்வ தரிசன டோக்கன் வழங்குவதையும் ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: மெக்சிகோவில் பயணிகள் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விபத்துக்குள்ளானதில் சுமார் 11 பேர் உயிரிழந்தனர். சம்பவத்தில் 32 பேர் வரை காயமடைந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து இடம்பெற்றபோது பேருந்தில் 41 பேர் பயணித்தனர். அவர்களில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இணைய 5 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தனர். பயணிகளை ஏற்றிச் சென்ற அந்த பேருந்து நேரிட்டியில் உள்ள பூங்காவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: கனடா மருத்துவமனையில் பரபரப்பு, நோயாளி மீது 76 குற்றச்சாட்டுகள் பதிவு. சம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்டுள்ள 2 இலும்பு கூடுகள். கலங்கமையில் மோசடியில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் கைது. இலங்கை இத்தாலி சாரதி அனுமதி பத்திர ஒப்பந்தம் நடைமுறைக்கு. திருப்பதியில் 3 மாதங்களுக்கு VIP தரிசனம் ரத்து. மெக்சிகோ பேருந்து விபத்தில் பலர் பலி. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்திகளை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.

0: ஐத்தமிழ் FM செய்திகள். உங்கள் பயணத்தின் தோழனாய் என்றும் ஐத்தமிழ் FM 102.9.
1: என்ன நண்பா?

சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மியூசிக் தர்பார் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்குமே புது பாடல்கள் நிகழ்ச்சியில வந்து கேட்க போறோம். அது மட்டும் இல்லாமல் பத்து பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றத நானுமே உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். நீங்களுமே வந்து அப்படியே தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு வந்து இணைந்திருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புது பாடல்கள் என்னென்ன வந்திருக்குன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இதோ இந்தந்த பாடல்லாம் வந்திருக்குங்க, இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக உங்களுக்காகவே நிறைய பாடல்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பாடல்கள் எல்லாமே வந்து கேளுங்க. ஆயத்தமல் லைவ் என்ற எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நிகழ்ச்சிக்குரிய ஒரு போஸ்ட் வந்து போடப்படும். அந்த போஸ்ட்டு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களை நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு பயணிக்கிறதுக்கு நானுமே தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 514-584-102 9 என்ற இலக்கங்களுக்கு ஒன்றியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பேசக்கூடியதாக இருக்கும். 416-584-102 என்ற இலக்கங்களுக்கு டொரண்டோ வாழ் சொந்தங்களும் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் இப்போவே வந்து கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நிகழ்ச்சியில் வந்து நம்ம அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் வந்து கேட்க போகிறோம். சரி வாங்க இப்போது நிகழ்ச்சி.

வந்து இந்த பாடல் வந்து கேட்டுட்டு வரலாம். நிறைய பேர் வந்து இன்றைய தினம் ஏதாவது ஒரு வாழ்த்து வந்து சொல்லுவோமே, யாருக்காவது அன்புக்குரிய உறவுகள் வந்து இன்றைய நாளில் நிறைய பர்த்டே எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. தாராளமாக நீங்கள் வந்து இந்த பக்கமாக உங்களுக்கு உங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கான வாழ்த்துக்களை நீங்கள் நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு அப்படியே பயணிக்கலாம். சரி வாங்க, இப்போ ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடலை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

ஐத்துமுல்ல எஃப்எம்ல 102.9 வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மியூசிக் தர்பார். சரி, ஐத்துமுல் எஃப்எம்ல வந்து நிறைய பாடல்கள் எல்லாமே வந்து அப்படியே நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா தொடர்ந்து அப்படியே இணைந்துருங்க. அதுலேயும் மியூசிக் தர்பாரில் வந்து புது பாடல்கள், புத்தம் புதிய பாடல்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடலை தான் இப்போது நாம் வந்து கேட்க போகிறோம். கர திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கண்ணம்மா என் கண்ணம்மா என்ற பாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையில தனுஷ் வந்து ரொம்ப அழகா வந்து பாடியிருப்பாரு. பொதுவா தனுஷ் பாடுற பாடல்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த பாடலுமே வந்து ஒரு மாதிரி அப்படியே மேஜிக்கலா நல்லா இருக்கக்கூடிய பாடலா இருக்கு. இந்த பாடல் உங்களுக்குமே நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஆக எல்லாருமே சேர்ந்து இப்போ அந்த பாடலை வந்து நிகழ்ச்சியில கேட்க போறோம். பாடலை தொடர்ந்து அன்புக்குரிய உறவுகளை நம்ம நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ளலாம். சரி, தொடர்ந்தும் இணைந்திருங்க.

0: கண்ணம்மா என் கண்ணம்மான்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாடலை வந்து நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வந்துட்டோம். சரி, 10 பாடல்கள்லாம் 10வது இடத்தை பிடிச்ச பாடலை வந்து கேட்டுட்டு வந்தோம். அடுத்ததான் 9வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடல் எதுன்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களுமே வந்து இந்த 10 பாடல் கடந்த வார நிகழ்ச்சியிலையுமே வந்து ஒரு 10 பாடல் வந்து இடம்பெற்றிருந்துச்சா, அந்த 10 பாடலில் ஒரு சில பாடல்களும் இந்த வாரமும் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதில் உங்களுக்கு இந்த பாடல் வந்து அடுத்த வாரம் வந்து தொடரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய பாடல்களை வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஆக இந்த கண்ணம்மா என் கண்ணம்மா பாடல் அடுத்த வாரமும் வந்து நிகழ்ச்சியில் தொடரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாடலுக்கு வந்து நீங்கள் வந்து வாட் பண்ணலாம். இப்போ நம்முடைய அடுத்ததான் வந்து இந்த பாடல் வந்து உள்ள வரும் திருப்பி வெளியில போகும், உள்ள வரும் வெளியில போகும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கதான் இந்த மூன் வாக் திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்ரீனா அப்படின்ற ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடலை தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து கேட்க போறோம். ஆக நிறைய பேருக்கு பிடிச்ச பாடல்னுமே சொல்லியிருந்தாங்க, எங்க பார்த்தாலும் இந்த பாடல் தாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்த பாடல். சரி, நீங்களும் இப்போ இந்த பாடலை வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிடிச்ச பாடல்களை வந்து கேட்டு ரசிக்கிறதுக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். 514-584-102-9 இலக்கங்களுக்கு ஒன்றியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் கால் பண்ணி பேசக்கூடியதாக இருக்கும். 416-584-102-9 இலக்கங்களுக்கு டொரண்டோ வால் சொந்தங்களும் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை இப்போவே வந்து நீங்கள் கேட்டு ரசிங்க. வாங்க இப்போ நிகழ்ச்சியில் வந்து அந்த அழகான பாடலை கேட்டுட்டு வரலாம்.
1: Macarena, Macarena.

0: என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்ன தானே கேட்டுட்டு இருக்கேன். அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
1: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
0: எதடா கேக்குற?
1: ஏய், இது விண்டோல போட்டுருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
0: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்குனது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
2: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684744.
3: Chai Blinds and Shutters. For more detail, 514-468-7424.
4: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
5: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
4: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
5: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக் கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக் கொள்ளலாம்.
4: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல். ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
4: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
2: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
4: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
4: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
2: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
6: இருக்காதா பின்ன? நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
7: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டுறீங்களே?
6: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற VN Mart சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினான்.
7: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
6: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற VN Mart சூப்பர் மார்க்கெட்ல வாங்கலாம்.
2: புதிய காய்கறிகள் மற்றும் பல வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டு இறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே VN Mart, 4919 Boulevard, North Dam, Laval.
4: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
2: தொடர்புகளுக்கு 4505052222. Mashi VNR 7700 February Montreal 5375 Boulevard Henry Brosa Montreal North. ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு VNR சூப்பர் மாஷே.
8: ஆட்சிய திருதியை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி முதல் மோன்றியலில் பிரம்மாண்டமான நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. புதிய டிசைன்களில் பாரம்பரியமும் நவீனமும் கலந்த கலைப்பணிகளோடு கூடிய அழகான 22 கரட் தங்க நகைகள் மிகவும் குறைந்த விலையில். திருமண நகைகள் மேட்ச் மேக்கிங் ஸ்பெஷல், உங்கள் சிறப்பு நாளுக்கு சிறந்த தேர்வு. பழைய நகைகளை நம்பிக்கையோடும் திறமையோடும் ரிப்பேர் செய்து கொடுக்கிறார்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி. லக்கி ட்ரோ ஸ்பெஷல், வெறும் $10 கலந்து கொண்டு 10 கிராம் 22 கரட் தங்க நெக்லஸ் செட்டை வெல்லும் வாய்ப்பு. மேலும் லேபர் சார்ஜ் 90% வரை தள்ளுபடி. பார்க் மெட்ரோக்கு அருகாமையில் 726 ரூலியேஜில் ஃபேமஸ் ஜுவல்லரி. மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள ஃபேமஸ் ஜுவல்லரியின் இன்ஸ்டாகிராம் பேஜோடு இணைங்கள். தொடர்புகளுக்கு 514-655-3315. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மாதம் முழுவதும் உங்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் அட்சய திருதியை விசேட மலி விற்பனையை தவற விடாதீர்கள். உங்கள் அழகை மேலும் ஒளிரச் செய்யும் தங்க நகைகளுக்கு ஃபேமஸ் ஜுவல்லரி.
0: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
9: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க இந்த கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
0: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
3: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
10: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மொன்றியலில் 102.9 அலைவரிசையில்

தொடர்ந்து அப்படியே நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே நிகழ்ச்சியில தரக்கு நானுமே தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்லாம புது பாடல்கள் தாண்டி நீங்க வந்து இன்றைய நாள்ல வந்து இந்த 10 பாடல்கள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அல்ல 10வது இடத்தை பிடிச்சிருந்த பாடலை வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். கண்ணம்மா என் கண்ணம்மா பாடலை வந்து கேட்டிருந்தோம். அடுத்ததான் வந்து 9வது இடத்தை பிடிச்சிருந்த பாடல் மூன் வாக் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கரீனா என்ற ஒரு பாடல் வந்து 9வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடலாக இருக்குது. ஆக இந்த பாடல்களை தாண்டி அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல் வந்து நம்ம எல்லோருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிடிச்ச நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி நீங்கள் கேட்ட ஒரு பாடல் தான். ஆனால் இது வந்து வெளியில் போகவே இல்லை, இந்த பாடல் நான் வந்து இருப்பேன், இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. ஆக நம்ம வந்து இன்னுமே நிறைய பாடல்களை வந்து கேட்டு ரசிக்க போகிறோம். தொடர்ந்தும் அப்படியே நீங்கள் வந்து ஐத்தமிழ் எஃப்எம்ல வந்து மியூசிக் தர்பாரோடு இணைந்துருங்க. நிறைய பாடல்களை உங்களுக்காக அடுத்து தரக்கு நானுமே காத்திருக்கேன். இப்போ வித்தியாசமான இசையில இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் பாடல் வரி ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு புரிய மாட்டேன்து, ஆனால் கேட்க கேட்க நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியான பாடல்கள் நிறையவே வந்து கொண்டே இருக்கு. அந்த பாடல்லாம் ஒவ்வொன்றா நம்ம வந்து கேட்க போகிறோம். சரி, அதுக்கு இடையில் இப்போது நேரத்தை வந்து நம்ம பார்க்கணும். வாங்க இப்போ நிகழ்ச்சியில் நேரத்தை பார்க்கலாம்.

ஐத்தமிழ் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மியூசிக் தர்பார். சரி, ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்த இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய பாடல் மனிதன் தெய்வமாகலாம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடலை தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து கேட்கப்படும். இது தான் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து மூன்றாவது வாரமாகவும் வந்து தொடரக்கூடிய ஒரு முக்கியமான பாடலாக வந்து இந்த பாடல் வந்து இணைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் கேட்கும் போதே ஒரு மாதிரி அப்படியே நல்லா இருக்கக்கூடிய பாடல். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். 8வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். சரி, வாங்க இப்போ நிகழ்ச்சியில் அந்த பாடலை கேட்கலாம். உங்களுக்கும் இந்த பாடல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நிகழ்ச்சியில் வந்து இந்த பாடலுக்கான வாக்குகளையும் அப்படியே நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அனுப்பக்கூடியதாக இருக்கும். அப்போ அடுத்த வாரம் இந்த பாடல் வந்து தொடரும்.

சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்கப்படும். இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க, நம்முடைய சரவணன் இணைந்து கேட்டிருக்காரு. அவருக்காக ஒலிக்க ஆரம்பமாகின்றது இந்த பாடல். பீமா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க ஆரம்பமாகின்றது.

0: நேரம் இப்பொழுது மதியம் 1:16.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
2: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற கார் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: தொடர்புகளுக்கு பானு 514-833-555-104.
2: அனைத்து விதமான உங்கள் குடும்ப நிகழ்வுகளையும் இலகுவாகவும் சிறப்பாகவும் நடாத்தி முடிப்பதற்கு அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால் ஒரே இடத்தில் பலவிதமான சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். விதவிதமான அலங்கார வடிவமைப்புகள், உங்கள் விருப்பத்திற்கேற்ற உணவு தெரிவுகள், மணவறை அலங்காரங்கள் என பல சேவைகளுக்கு ஒரே இடம். உங்கள் இல்ல நிகழ்வுகள் முழுமை பெற அமீன்ஸ் ரிசப்ஷன் ஹால். மேலதிக தொடர்புகளுக்கு 514-244-7957.
5: ஆட்சிய திருதியை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி முதல் மோன்றியலில் பிரமாண்டமான நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை.

ஃபேமஸ் ஜுவல்லரி. மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள ஃபேமஸ் ஜுவல்லரியின் இன்ஸ்டாகிராம் பேஜோடு இணையுங்கள். தொடர்புகளுக்கு 514-655-3315. ஏப்ரல் மாதம் 14 முதல் மாதம் முழுவதும் உங்கள் ஃபேமஸ் ஜுவல்லரி வழங்கும் அட்சய திருதியை விசேட

0: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட் மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
2: இன்றைக்கு சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்குது.
0: இருக்காதா பின்ன, நான் சமைக்கிறதுக்கு பொருட்களை வாங்கின இடம் அப்படி.
3: இது என்ன புது கதையா கிடக்கு? அப்ப இவ்வளவு நாளும் வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேண்டறீங்களே?
0: நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் என் சமையலுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே லவால்ல இருக்கிற VN-Watt சூப்பர் மார்ஷேல வாங்கினான்.
3: நான் நினைச்சேன் ஊர்ல இருந்து பார்சல் அனுப்பினவே போலண்டு.
0: அதுக்கெல்லாம் இனி அவசியமே இல்ல. நம்மட தமிழாக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் லவால்ல இருக்கிற VN-Watt சூப்பர் மார்ஷேல வாங்கலாம்.
1: புதிய காய்கறிகள் மற்றும் பழ வகைகள், தரமான பொருட்கள், ஒவ்வொரு நாட்களும் அதிரடி சலுகைகள், அனைத்து வகையான இறைச்சிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதோடு ஆட்டுறைச்சி பங்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் வெட்டி பெற்றுக் கொள்ள முடியும். மாஷே VN-Watt 4919 Boulevard North Dam Laval.
0: மறந்துடாதீங்க, டோர் டெலிவரியும் இருக்கு. தரமான பொருட்கள், நிறைவான சேவை.
1: தொடர்புகளுக்கு 4505055622. மாஷே VN-Watt 7700 ஃபெப்ரி மோன்ட்ரியல், 5375 Boulevard ஹென்றி புரோசா மோன்ட்ரியல் நோர். ஒவ்வொரு குடும்பத்திற்குமான சிறந்த தேர்வு VN-Watt சூப்பர் மாஷே. செவிகளுக்கு இனிய விருந்தாய் ஐ தமிழ் FM மோன்ட்ரியலில் 102.9 அலைவரிசையில்.

பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, ஓகே. அப்படியே நம்ம நிகழ்ச்சியில் வந்து அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு புது பாடல் தான். ஹாய் என்ற திரைப்படத்தில் வந்து கண்ணு குழியே என்ற ஒரு பாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடலாக இருக்குது. ஆக அந்த பாடலை தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அதுக்கடுத்து ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடலையும் கேட்க போகிறோம். மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹையோடி என்ற ஒரு பாடல். இந்த இரண்டு பாடல்களையும் நம்ம அடுத்தடுத்து கேட்க போகிறோம். ஏழாவது மற்றும் ஆறாவது இடங்களை பிடிச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள். சரி, வாங்க இந்த இரண்டு புதிய பாடல்களும் என்ன சொல்லுது, எப்படி இருக்குன்றதை நாம் கேட்டுட்டு வரலாம்.

சரி, அப்படி சூப்பரான அந்த பாடலை நிகழ்ச்சியில் காட்டிட்டு வந்துட்டோம். அடுத்ததான் மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான அயோடி அப்படின்ற ஒரு அழகான பாடல். வாங்க அதை கேட்கலாம். இது 6வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய மற்றொரு பாடல்.

ஐத்தமிழ் எஃப்எம்ல 102.9 அலைவரிசையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. மியூசிக் தர்பார். சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வந்து 5வது இடத்தை படிச்சிருக்கக்கூடிய பாடல் பூக்கட்டும் பாடல். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். இந்த திரைப்படத்துல அவர் 4-5 பாடல்கள் இருந்தாலுமே கூட இந்த பாடல் வந்து நம்ம மியூசிக் தர்பார் நிகழ்ச்சியில தொடரக்கூடிய ஒரு பாடலா இருக்கு. இந்த ஒரு 5வது பாடலை தான் நாம் வந்து நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். பூக்கட்டும் பாடல் வாங்க கேட்டுட்டு வரோம். இதுக்கு அடுத்த இடத்தை, அதாவது 4வது இடத்தை பிடிச்ச பாடலை நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். கர திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாயா என் கரசாமி என்ற ஒரு அழகான பாடலுமே வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடலாக இருக்குது. ஆக இந்த 5வது 4வது இடங்களை பிடித்த பாடல்களை தொடர்ந்தும் நம்ம வந்து கேட்கலாம்.

மூன்றாவது இடத்த படிச்சிருக்கக்கூடிய பாடல் தான் இந்த பொல்லாத ஆசைகள்ங்கிற பாடல். இது 29 திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கு. சரி வாங்க, இப்போ அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில கேட்க போறோம். அடுத்த இடத்த படிச்சிருக்கக்கூடிய பாடல் எதுன்றத நான் தொடர்ந்து சொல்றேன். வாங்க இப்போ இந்த ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வரலாம்.

பாடலை தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். சரி, இப்போது இரண்டாவது இடத்த படிச்சிருக்கக்கூடிய பாடலை தான் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம வந்து கேட்க போகிறோம். இந்த பாடல் வந்து இந்த பாடலோட இசை வந்து இந்த பாடலை கேட்க ஆரம்பித்தோம்னா கேட்டுகிட்டே போகலாம். அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான பாடல் தான் பள்ளி சொட்டம்பே திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்டு செண்பகம் என்ற ஒரு அழகான பாடல். இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சது நம்முடைய ஜேக்ஸ் பிஜோய் தான். அதாவது நரிவேட்டை திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலுக்கும் இவர் தான் வந்து இசையமைச்சிருப்பார். கிட்டத்தட்ட இந்த பாடலும் அந்த பாடலும் ஒரே மாதிரி நமக்கு வந்து இருக்கும். அதை எந்த அளவுக்கு நம்ம ரசித்தோமோ அதே மாதிரி இந்த பாடலுமே ரசிக்கக்கூடிய அளவான ஒரு அழகான பாடலாக வந்து ஜேக்ஸ் பிஜோய் வந்து தந்திருக்காரு. ஒரு சிறப்பான பாடலை வந்து அவர் தந்ததுக்காக அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே சொல்லிக்கொண்டு இப்போ நிகழ்ச்சியில் நாம் வந்து இந்த பள்ளி சட்டம்பி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்டு செம்பகமி பாடலாக கேட்க போகிறோம். இது இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு.

சரி, அப்படியே வந்து இப்ப முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய பாடலை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது நம்ம பாடகி தீ பாடியா வரி வரி பாடல். அதாவது நம்மளை ஊக்கப்படுத்துற வகையிலான ஒரு பாடலாம் வந்து இந்த பாடல வந்து தந்திருப்பாங்க. ரொம்ப அழகான பாடல். அவங்களுடைய குரல்ல நம்ம வந்து பாடல் கேட்டாலே அது வந்து நமக்கு இன்னுமே 10 மடங்கு எனர்ஜியை தரக்கூடிய ஒரு குரல்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த பாடல் வரி வரி பாடல் இன்றைய நிகழ்ச்சியில முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு முத்தான பாடலா இருக்கு. இந்த பாடல் நானுமே நிகழ்ச்சியிலிருந்து அப்படியே விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை அப்படியே சிறப்பாக வந்து முடிச்சுக்கொண்டு தொடர்ந்தும் வந்து தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. கலையகத்தில் நிஷாந்த் துஜா வந்து உங்கள் அன்பா வந்து சந்திக்க வருவாங்க. அவங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு மீண்டும் உங்களை நான் தேன் சிந்தும் ராகங்கள் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரையில் அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆட்சி ரெனோ.

0: வரி வரி வரி வரி வரி வாவரி வரி வரி வாவரி.
1: நன்றி ரீனோ. ஐதமல் நேரம் இப்பொழுது

0: ஆயத்தமுள் எஃப்எம் நேயர்கள் எல்லோருக்குமே சந்தோஷமான மதிய நேர வணக்கம். இன்றைய தினம் ஆயத்தமுள் எஃப்எம்ல தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து தேடல் நிகழ்ச்சியில கடந்த வாரத்துல உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்திருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்காக நான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சிறப்பான பாடல் தொகுப்பையுமே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களும் ஆயத்தமிழ் எஃப்எம்னுடைய தேடல் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். இப்போ கடந்த வாரத்துல நிறைய விஷயங்கள் எல்லாமே உலகம் முழுக்க நடந்திருந்துச்சு. அதுல குறிப்பாக இந்த வருடத்துல முக்கியமாக நடந்த விஷயங்கள்ல இந்த மிலானோ கோட்டினா 2026 கமிட்டி இப்பொழுது விண்டர் ஒலிம்பிக்ஸ் தொடர்பான ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை கடைசியாக கொடுத்துருக்கிறாங்க. சமீபத்தில் விண்டர் ஒலிம்பிக்ஸ் தொடர்பான நிறைய விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது தொடர்பாக இப்போது ஒரு ரிப்போர்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றதையும், கடந்த வாரத்தில் வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உலகம் முழுவதும் இடம்பெற்றிருச்சு அப்படின்றதையும் தொடர்ந்து நம்ம பேசலாம். நீங்க நினைஞ்சிருக்கிறது ஆயத்தமிழ் ஃபேமினுடைய திரல் நிகழ்ச்சியோடு. இப்போ ஒரு பாடல கேட்டு வந்துடலாம்.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர்

0: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
1: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா ஷூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
0: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மாஷே லோரன், விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம், கைரேகை, ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
0: தொடர்புகளுக்கு
4: 1044-833-555.
2: உங்கள்
0: வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
6: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
1: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
6: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
1: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.

அருள் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுவர்ணலதா பாடிய பாடல கேட்டுட்டு ஐத்தமிழ் எஃப்எம்னுடைய தேடல் நிகழ்ச்சிக்குள்ள மீண்டும் வந்தாச்சு. இப்போ கடந்த வாரத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது. இப்போ சமீபமாக உலகம் முழுவதுமே அதிகம் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஏர்லைன்ஸினுடைய திடீரான நடவடிக்கைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்த ஒரு விஷயம்தான். குறிப்பாக இந்த விஷயம் இடம்பெற்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவதாக இதில் சொல்லப்படக்கூடிய காரணம் ஃபியூவல் கிரைசிஸ். அதாவது இப்போது சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜெட் ஃபியூவல் பிரைசஸ் வந்து அதிகரித்த காரணத்தினால, இரண்டு மடங்காக அதிகரித்த காரணத்தினால ஸ்பிரிட் ஏர்லைன்ஸினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வது பல்வேறு தடைகள் ஏற்பட்டதாகவும், அதற்கு பிறகு உடனடியாக சில ஒப்பந்தங்களின் ஊடாக இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸினுடைய நடவடிக்கைகள் வந்து ரத்து செய்யப்பட்டு அது முற்றாக மூடப்பட்டிருப்பது இப்போ உலகம் முழுவதுமே அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்குது. கடந்த வாரத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடந்த வாரம் முடிவடையும் நேற்றைய காலப்பகுதியில் இன்றைய காலப்பகுதியில் வந்து இன்று வரையில் நடந்த விஷயங்களில் இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் மூடப்பட்டது அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. இதே மாதிரி கடந்த வாரத்தில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருந்துச்சு. இன்னும் அதிகம் பேசப்பட்ட விஷயங்களை பற்றி எல்லாமே தேடல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது ஐ தமிழ் எஃப்எம்மின் தேடல்.

0: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை 2026 ஆம் ஆண்டு புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
1: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா ஷூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
0: இவற்றுடன் 2-wheel லக்கேஜ் செட் ஆஃப் 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மாஷே நூரன் விலை சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ்னை டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
2: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்.

பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையிலாம இந்த பாடல் கேட்டிருந்தீங்க. 102.9 அலைகள் ஆயத்தமிழ் எஃப்எம்னோடாக ஆயத்தமிழ் எஃப்எம்னுடைய இந்த வீக்கெண்ட் தேடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. கடந்த வாரத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. அதுவும் குறிப்பாக பெரும்பாலான அரசுகள் முக்கியமான பல முடிவுகள் எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பெல்ஜியம் அரசு கடந்த வாரம் குறிப்பாக 30ஆம் தேதி கடந்த மாதத்தின் ஏப்ரல் 30ஆம் தேதி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, தனது நாட்டில் உள்ள அனைத்து அணு உலைகளையுமே அரசாங்கமயப்படுத்துவதற்கான முதலாவது கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இது எதனால அப்படின்னு பார்க்கும் பொழுது, மின்சார தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு காரணமாக இந்த முடிவு முதலாவதாக எடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, தங்களுடைய பெல்ஜியம் நாட்டினுடைய எரிசக்தி சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் எரிபொருளுக்காக மற்ற நாடுகளில் தங்கியிருப்பதை குறைப்பதற்காக இந்த முடிவு முக்கியமாக எடுக்கப்பட்டிருப்பதாக பெல்ஜிய அரசாங்கம் தெரிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்ல, கார்பன் வெளியேற்றத்தை குறைச்சு நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு இலக்கை அடைவதற்காகவும் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இது தொடர்பான அடுத்த கட்ட முழுமையான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள எப்படியாவது இடம்பெற்று விடும் அப்படின்னுமே வந்து பெல்ஜியம் அரசாங்கம் இது தொடர்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நம்ம எல்லாரும் இப்படியெல்லாம் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் கடந்த வாரத்துல இடம்பெற்றிருக்குது. அதை பற்றி எல்லாமே தொடர்ந்து தேடல் நிகழ்ச்சியில பேசலாம். இப்போ ஒரு பாடல கேட்டு வந்துருவோம்.

0: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல். ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்துவிதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
4: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
2: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
5: தமிழின் பெருமைகளோடு மோன்ட்ரியலில் ஐ தமிழ் எஃப்எம்

102.9 அலைகள் இணைந்திருக்கிறீங்க தேடல் நிகழ்ச்சியோடு. இப்போ கடந்த வாரத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் இந்த சீனாவில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அதிகமானோரால், அதுவும் சீனாவை சேர்ந்தவங்களால் சமூக வலைதளங்களை பெரிதும் பகிரப்பட்ட ஒரு செய்தியாக இது மாறியிருந்தது. குறிப்பாக சீனாவினுடைய சேஜங் அப்படின்ற ஒரு மாகாணத்தைச் சேர்ந்த, சீனாவின் செஜியாங் அப்படின்ற மாகாணத்தில் கடந்த வாரம் ஒரு பல்கலைக்கழக மாணவர், 21 வயதையுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒரு கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த கடத்தல் சம்பவம் அதிகமாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக இதை பற்றி சொல்லணும்னா, சாதாரணமாக நம்ம இந்த திரைப்படங்கள் எல்லாமே இது தொடர்பான விஷயங்களை பார்த்துருப்போம். அதாவது ஒரு வில்லனோ ஒருவர் தன்னுடைய ஒரு பெண்ணை காதலிப்பாரு, அந்த பெண் வந்து காதலுக்கு ஒப்புக்கொள்ளலை அப்படின்னா அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு வில்லங்கமான காரியத்தில் ஈடுபடுவார். அப்படிப்பட்ட ஒரு வில்லங்கமான காரியத்தில் தான் இந்த மாணவருமே ஈடுபட்டிருக்கிறாரு. தன்னுடைய காதலி இந்த காதலியத்தோடு முடித்து கொள்ளலாம் அப்படின்னு அவரிடத்தில் சொன்னதுனால இவர் அதிலிருந்து வெளியே வர முடியாம என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பல நாட்கள் திட்டமிட்டு அந்த காதலி என்னெல்லாம் பண்றாங்க பல்கலைக்கழகத்துல அப்படின்றத கவனிச்சு அவங்களை கடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறாரு. குறிப்பாக இவர் கடத்துவதற்கு திட்டமிட்டது மட்டும் இல்லாம இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்திருக்கிறார். துப்பாக்கியை வைத்து அவங்களை மிரட்டி இருக்கிறாரு. இந்த துப்பாக்கியை வைத்து மிரட்டினதுமே சுற்று வட்டாரத்துல அந்த பல்கலைக்கழகத்துல இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, உடனடியாக அவரை பிடித்து போலீஸாரிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்படி போலீஸாரிடத்துல ஒப்படைக்கும் பொழுது அவங்க இவரிடம் இருந்த துப்பாக்கி மற்றும் இவரிடம் இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பரிசோதித்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவர் பயன்படுத்திய துப்பாக்கி ஒரு பொம்மை துப்பாக்கி அப்படின்றத. குறிப்பாக இந்த திரைப்படங்கள்ல தான் வந்து இந்த மாதிரியான காட்சிகள்லாம் அதிகமாக நம்ம பார்த்திருப்போம். இது சீனாவில் செஜியாங் மாகாணத்தில் இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் இந்த பொம்மை துப்பாக்கியை சாதாரணமாக கடைகளில் இருப்பதாக அப்படிலாம் சொல்ல முடியாது, 3D தொழில்நுட்பம் மூலமாக பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு பொம்மை துப்பாக்கியாக தனித்துவமாக இந்த நடவடிக்கையை செய்யறதுக்காகவே வடிவமைத்து பயன்படுத்தியிருக்கிறாரு. என்னதான் இந்த மாதிரியான பொம்மை துப்பாக்கி அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு நமக்கு வந்து கொஞ்சம் விளையாட்டாக இந்த செய்தி பட்டாலுமே, இது சீன மக்களிடத்துல இப்போ ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்குது. அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுடைய மனநிலை எப்படியானதாக இப்போ இருக்குது. ஒரு பெண் தன்னுடைய இந்த காதலை முறித்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுடைய உறவை பற்றி பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையே மாற்றி இருக்குது அப்படின்றத வந்து நிறைய சீனாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல நிறைய மக்கள் வாதிட தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒன்றாக மாறியிருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆயுதமல்ல ஃபெமின் தேடல்.

ஒளித பாடல் பத்ரி திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் தேவிஸ்ரீ பிரசாத் பாடிய பாடல் ரமணா கோகுலாவினுடைய இசையில் ஐத்தமிழ் அலைகளில் இணைந்திருக்கிறீங்க. தேடல் நிகழ்ச்சியோடு ஒரு சிறப்பான சனிக்கிழமை மாலை பொழுதுல இப்போ நிறைய விஷயங்கள் கடந்த வாரத்தில் இடம்பெற்றிருந்தது, அதிகமான பேசுபொருளாக மாறியிருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக எலன் மஸ்க் தொடர்பாக ஒரு விஷயம் சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருது. குறிப்பாக நமக்கு எல்லாருக்குமே எலன் மஸ்க் பற்றிய விஷயங்கள் தெரியும். அதாவது தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருந்தாலும் அவர் பிறப்பாலேயே கனடிய குடியுரிமையை பெற்றவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் அவர் அமெரிக்க அரசியல்லையுமே தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் அவருடைய கனடிய குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருக்குது. குறிப்பாக கடந்த வாரத்தில் இது ரொம்பவும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருக்குது. குறிப்பாக அவருடைய பிறப்புரிமையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்த வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எலன் மஸ்க் அவர்கள் அவருடைய தாயார் மூலமாக தான் இந்த கனடிய பிறப்புரிமையை பெற்றிருப்பதாலையும் அதுக்கு பிறகு அவருடைய அரசியல் கருத்துகள் மற்றும் செயற்பாடுகள் பல்வேறு விதத்தில் எதிர்ப்பை தெரிவிக்கும் வண்ணம், அதாவது மக்களுக்கு எதிரான விஷயங்களை தெரிவிக்கும் வண்ணம் இருப்பதாலேயுமே வந்து அவருடைய இந்த குடியுரிமையை ரத்து செய்யுமாறு நிறைய பேர் கோரிக்கைகளை முன்வைத்த வண்ணம் இப்போ வர்றாங்க. இந்த ஒரு விஷயம் கடந்த வாரத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐ தமிழ் எஃப்எம் தேடல் நிகழ்ச்சியோடு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களோடு பகிரப்படும்.

0: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
1: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா சூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், தரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
0: இவற்றுடன் 2-wheel luggage set of 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மாஷே லோரன் விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
0: தொடர்புகளுக்கு
4: 1044-833-555. விண்டோல போட்டிருக்க லைன்ஸும் ஷட்டர்ஸும் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க வாங்கின?
2: ஓ, இதுதான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைன்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைன்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாயி பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் சட்டர்ஸ். For more detail 514-468-7424.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம்.

0: நீலம் சில்க் வழங்கும் மாபெரும் அன்னையர் தின விசேட மலிவு விற்பனை. 2026 புதிய வரவுகள் தெரிவுகள் அறிமுகம். மே மாதம் 1, 2 மற்றும் 3 திகதிகளில் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேட மலிவு விற்பனை கணேஷ் பார்ட்டி மண்டபத்தில்.
1: தூய காஞ்சிபுர பட்டு சேலைகள், மென்பட்டுக்கள், நவீன டிசைன் ஃபேன்சி சேலைகள், கல்யாணி காட்டன், பாலிஸ்டர் சேலைகள் மற்றும் நவீன டிசைன்களில் சுடிதார், சல்வார், லெகங்கா சூட்கள், லாங் அண்ட் ஷார்ட் குர்த்தி டாப், கவுன்ஸ், ஆண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான ஆடைகள், நவீன டிசைன்களில் ஃபேன்சி நகை தெரிவுகள், கரம் விளையாட்டு பலகை, இப்படி இன்னும் எண்ணிலடங்கா தெரிவுகள் ஏராளம் ஏராளம்.
0: இவற்றுடன் 2-wheel லக்கேஜ் செட் ஆஃப் 3 வெறும் $39 மட்டுமே. நீலம் சில்க் வழங்கும் அன்னையர்தின மாபெரும் விசேட மலிவு விற்பனை கணேசா பார்ட்டி மண்டபத்தில், இலக்கம் 300 மார்ஷே நூரன் விலே சென்ட் லோரனில். மேலதிக தொடர்புகளுக்கு 416-461-5555 மற்றும் 416-770-2627. நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு. தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

சரவணன் இருக்க பயமே என் திரைப்படத்திற்காக டிமான் இசையில் கல்யாணி நாயர் மற்றும் ஷான் ரோடன் பாடிய பாடலை கேட்டிருந்தீங்க. 102.9 அலைகள் ஆய் தமிழ் எஃப்எம் ஊடாக திடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. கடந்த வாரத்துல உலகளாவிய ரீதியில நிறைய விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது. அதுல அதிகமான பேசுபொருளாகிய இன்னொரு விஷயத்தை பத்தி தான் நாம பேச போறோம். அதாவது பிரித்தானிய மன்னர் 3 சார்ல்ஸ் மற்றும் அவரது மனைவி ராணி கமீலா அவர்கள் கடந்த 27 முதல் 30 வரைக்கும் அமெரிக்காவில் அவங்க மேற்கொண்ட 4 அரசுமுறை பயணம் தொடர்பான ஒரு விஷயத்தை தான் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக இந்த பயணம் கடந்த வாரத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருந்தது. குறிப்பாக மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பிற்கு ஒரு ஞாபக சின்னமாக ஒரு பரிசு அளிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லை, அந்த பரிசை வழங்கும் பொழுது அவர் முக்கியமான ஒரு கருத்தையுமே வெளியிட்டிருந்தார். உங்களுக்கு எப்போதாவது எங்களுடைய உதவி தேவைப்பட்டால் இந்த மணியை அடியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நீர்மூழ்கி கப்பலினுடைய மணியை வந்து அவருக்கு வழங்கியிருந்தாரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 28 அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுடைய கூட்டுக் கூட்டத்தில் மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் உரையாற்றியிருந்தார். இது எதனால இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னா, 2வது பிரித்தானிய மன்னராக இந்த மாதிரியான உரையை நிகழ்த்திய 2வது பிரித்தானிய மன்னராக மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் திகழ்றாரு. 1991 இதற்கு முன்னதாக ராணி எலிசபெத் அவர்கள் உரையாற்றியிருந்தாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமில்லை, அங்கு அவர் பேசிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியம் மற்றும் நேட்டோ கூட்டணியினுடைய வலிமை குறித்தியுமே அவர் வந்து பேசியிருந்தாரு. அது மட்டுமில்லை, நீண்ட காலமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் அவசியம் தொடர்பாகவும் இதுல பேசியிருந்தாரு. இந்த 2 விஷயங்களுமே முக்கியமான விஷயங்களாக பெரிதும் பேசப்பட்டு இருந்தது. அது மட்டுமில்ல, 9/11 நினைவிடத்துக்குமே அவர் அந்த தாக்குதலுடைய உயிரிழந்தவர்களுடைய நினைவிடத்துக்குமே சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார் மன்னர் சார்ல்ஸ் அவர்கள். அது மட்டுமில்ல, அமெரிக்காவுடைய 250வது சுதந்திரத்தை முன்னிட்டு வர்ஜினியா மாகாணத்தில் இடம்பெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள்லையுமே மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். இது மட்டுமில்ல, அதனைத் தொடர்ந்து பல விஷயங்களை இந்த பயணத்தின் ஊடாக அவர் மேற்கொண்டிருந்தார். அதனால பல வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பிரித்தானிய மன்னர் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருந்தமை கடந்த வாரங்களில் சமூக வலைதளங்களில் மட்டுமில்ல உலகளாவிய ரீதியில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறியிருந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆய் தமிழ் எஃப்எம் உடைய திரடல்.

0: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 5144684744.
2: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 5144687424.
0: அக்கா எப்படி இருக்கீங்க?
3: தேவையிருந்திருக்காது.
1: தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
2: NAS Direct Insurance Limited.
4: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
5: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
4: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
5: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
4: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilon East, Montreal, Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
6: தமிழர்களின் அடையாளம் ஐ தமிழ் எஃப்எம்

வருஷம் எல்லாம் வசனம் திரைப்படத்திற்காக உன்னி மேனன் குரல்ல சிற்பியின் இசையில ஒழித்த பாடல கேட்டீங்க. அடுத்ததா இன்னும் ஒரு சிறப்பான தரமான பாடல் உங்களுக்காக ஆயத்தமிழ் எஃப்எம் உடைய தேடல் நிகழ்ச்சியில வரப்போகுது. அந்த பாடலோடு நானும் தேடல் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து ஆயத்தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருங்க. உங்களை மகிழ்விக்கிறதுக்காக உங்களுடைய நேரத்தை போக்குறதுக்காக சிறப்பான தரமான நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருக்குது. அதை விட சிறப்பான தரமான பாடல்களும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு ஆயத்தமிழ் எஃப்எம்ல. தொடர்ந்து மனிச்சிருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜாலியாக சந்திக்கும் வரைக்கும் இந்த நொடி இந்த தருணம் இப்போ உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும். நான் உங்கள் நிஷாந்த் ஜா. நன்றி, வணக்கம்.

தரமான மளிகைப் பொருட்களின் களஞ்சியம் மாஷி தர்ஷினி. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்கள், பழ வகைகள், மரக்கறி வகைகள், இறைச்சி வகைகளையும் சிறந்த விலையில் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ரசனைக்கு ஏற்றது போல் புதிய பழைய திரைப்படங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். மணி டிரான்ஸ்பர் சேவை மற்றும் பிரிண்டிங் சேவைகளையும் IPTV இணைப்புகளையும் பெற்றுக்கொள்ள மாஷி தர்ஷினி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரை 7 நாட்களும் உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். டெலிவரி சேவையும் வழங்கப்படுகிறது. இலக்கம் 5700 Avenue Victoria, மாஷி தர்ஷினி, உங்கள் குடும்ப நிறுவனம்.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

தெளியாத போதை தீண்ட துடிக்கும் செவிப்பாதை. ஐ தமிழ் FM 102.9.

0: You're listening to iTamil FM, the heartbeat of the city.
1: அலைவரிசையில் ஓர் புரட்சி.
2: குறி வச்சா

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

ஐந்துமலம் நீ சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். தேன் சிந்தும் ராகங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்குமே இடைக்கால பாடல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பாடல்கள்னாலே எப்போதுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஒரு நேரத்துல இந்த இனிமையான இளையராஜா பாடல்கள்லாம் கேட்கும் போது இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆக என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கணும்னா தொடர்ந்தும் நீங்க தேன் சிந்தும் ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்த திரைப்படங்களுடைய திரைக்கு பின்னால நடந்த நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத பல விடயங்கள், அந்த பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். நான் தயார், நீங்க தயாரா இருக்கீங்களாங்கிறத தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இப்போ நிகழ்ச்சியில ஒரு அழகான பாடல் பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.

0: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilon East, Montreal, Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
2: அக்கா, எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555, எக்ஸ்டென்ஷன் 104.
4: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
2: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
0: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: காற்றில் கலந்து கீதமிசைக்கும் ஐட்டம்

பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ராமராஜனுடைய ஆரம்ப காலகட்டத்துல அவருக்கு துணையா இருந்தவங்கல தயாரிப்பாளர் துரையும் ஒருத்தர்னு சொல்லலாம். பின்னாட்கள்ல ராமராஜன் பெரிய இடத்துக்கு வந்த பிறகு தன்னை சுற்றி இருந்தவங்கள தயாரிப்பாளர் ஆக்கினாரு. துரைக்கு ஒரு படம் கொடுக்க விரும்பினாரு. அந்த நேரத்துல ஒரு எழுத்தாளர் எங்க ஒரு மாப்பிள்ளை என்ற ஒரு கதைய ராமராஜனுக்கு வந்து சொல்லியிருந்தாரு. அந்த கதை ராமராஜனுக்கு பிடிச்சிருந்ததோட அவர் தயாரிப்பாளர் துரைய அழைச்சு இந்த கதைய பண்ணுவோம், நானே டைரக்ட் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ராமராஜன் நடிப்புல பிஸியா இருந்ததால படம் இயக்குறத கைவிட்டுட்டாரு. இருந்தாலுமே துரைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றணுங்கிறக்காக எங்க ஒரு மாப்பிள்ளையில நான் நடிக்கிறேன், ஆனா இயக்க எனக்கு நேரம் இல்ல, அதனால டிபி கஜேந்திரனை இயக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமராஜன் வந்து சொல்லிட்டாரு. கதைய கேட்ட டிபி கஜேந்திரன், இது எம்ஜிஆர் மாதிரியான ஹீரோக்கள் நடிக்க வேண்டிய கதை, இது எப்படி ராமராஜனுக்கு பொருந்தும்னு யோசிச்சு அத ராமராஜன்ட்டுமே சொல்லிட்டாரு. அண்ணே, ஒரு கோல திடீர்னு வீரனாகிறது தான் ஒன்லைன், அத என்ன வேணாலும் செய்து எனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குங்க. எனக்கு தயாரிப்பாளருக்கு கொடுத்த வாக்கையும் எழுத்தாளருக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ராமராஜன் வந்து சொல்றாரு. அதுக்கு பிறகு ராமராஜன் கௌதமி, ஹார்பி விஸ்வம், கவுண்டமணி, செந்தில், கோவை சல்லா, வினு சக்கரவர்த்தி, ஹாஜா ஷெரீப், கல்லாப்பேட்டி சிங்காரம்னு சொல்லி பலர் வந்து இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா இசையமைச்சிருந்தாரு.

0: நீங்கள் எங்கே சென்றாலும் எங்கே இருந்தாலும் நாம் உங்களோடு.
1: நிகழ்ச்சிகளை கேட்க, செய்திகளை அறிந்து கொள்ள, இன்னும் பல அம்சங்களோடு ஐடமல் மொபைல் ஆப்,
0: பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் ஐடமல் ரேடியோ மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். நாங்கள் இந்நேரமும் உங்களோடு.
2: உங்கள் பயணத்தின் தோழனாய் என்றும் ஐ தமிழ் FM 102.9.
3: என்ன நண்பா?

சினிமாவுக்கும் பேருக்கும் நிறைய பொருத்தங்கள், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. தயாரிப்பாளரும் நடிகருமான பாலாஜி தன்னுடைய பட ஹீரோக்களுக்கு ராஜான்னு தான் பேர் வைப்பாரு. எஸ் சி சந்திரசேகர் தன்னுடைய படங்களுடைய ஹீரோக்களுக்கு விஜய் என்று தான் பேர் வைப்பாரு. பாரதி ராஜா தன்னுடைய நாயகிகளுக்கு ஆறு வரிசையில தான் பேர் வைப்பாரு. ஆனா அந்த காலத்துல பெண்கள் ஒரு பேரை கண்டு பயந்தாங்க, அது கல்யாணி. புகழ்பெற்ற பராசக்தி படத்தினுடைய நாயகியுடைய பெயர் தான் கல்யாணி. இந்த கேரக்டர்ல ஸ்ரீரஞ்சனி வந்து நடிச்சிருந்தாங்க. நான்கு சகோதரர்கள் இருந்தும் ஒரு பிச்சைக்காரி போன்று வாழ்ந்த ஒரு கேரக்டர் தான் கல்யாணி. கல்யாணிக்கு கல்யாணம் என்ற படத்துல படிப்பறிவில்லாத கல்யாணியை திருமணம் செய்து கொள்ற எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடைய குடும்பம் கல்யாணியிடம் வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. சகோதரர் பிரேம் நசீர் பணக்கார பெண்ணை மணந்து கல்யாணிய கைவிட்டுட்டு விடுறாங்க. இந்த படத்துல கல்யாணியா மைனாவதி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய தொடர்ச்சியை வந்து நான் அடுத்ததா சொல்றேன். அதுக்கிடையில ஒரு அழகான பாடலை கட்டுட்டு வருவோம்.

பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சரி, நாம வந்து இந்த நிறைய பெயர்கள், ஒரு சில பெயர்கள், இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல முக்கியமா கல்யாணிக்கு கல்யாணம் திரைப்படம் பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த கடன் வாங்கி கல்யாணம் படத்துல கடன் வாங்கி தனது மகள் சாவித்ரியா ஜெமினி கணேசனுக்கு மனம் முடிச்சு வைப்பாரு தந்தை TS பாலையா. அவரை ஜெமினி கணேசன் உள்ளிட்ட டீம் எப்படி திருத்துறாங்கன்றதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல சாவித்ரி கேரக்டருக்கு முதல்ல வைக்கப்பட்ட பெயர் கல்யாணி, ஆனா பிறகு கேரக்டர் பெயர் மஞ்சுளா என்று மாற்றப்பட்டிருந்துச்சு. இந்த கல்யாணிங்கிற பெயர் வச்சாலே காலம்தான் கருதிய பெண்கள் அந்த காலத்துல தங்களுடைய மகள்களுக்கு கல்யாணின்னு பெயர் வைக்கிறத தவிர்த்திருந்தாங்க. பிற்காலத்துல இது மறைந்து போனதோட பராசக்திக்கு முந்தைய காலத்துல நல்லதாங்கள் என்று பெயர் வைக்கிறதோட சாவித்ரி என்றும் பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி டி ராஜேந்தர் என் தங்கை கல்யாணி என்ற படத்தை இயக்கியிருந்தாரு. இதுல கல்யாணி கஷ்டப்படுற ஒரு பெண்ணாவே வந்து சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. சுதா ஸ்வர்ணலட்சுமி என்பவங்க வந்து கல்யாணியா நடிச்சிருந்தாங்க. கல்யாணி கேரக்டர் எப்படி இருந்தாலும் படங்கள் அனைத்துமே வந்து வெற்றி பெற்ற திரைப்படங்களாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக நீங்களும் யாரையாவது கல்யாணின்னு பார்த்திருப்பீங்க. கல்யாணின்னு உங்களுடைய வீட்லயும் வந்து யாரையாவது பேர் இருந்தா அவங்களும் கொஞ்சம் வந்து கஷ்டத்தோட இருக்கலாம். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால கல்யாணின்ற பெயர் இருந்தாலே கொஞ்சம் அவங்க வந்து கஷ்டப்படுற மாதிரியே சித்தரிக்கப்பட்டு காட்டக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த கல்யாணி.

0: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல். ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும். ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் கைமணம் மாறா அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: Fish Cartel, இலக்கம் 1581, Rue Gentilhon East, Montreal. Fabry Metro-க்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
2: அக்கா, எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
3: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கை எல்லாமே காயம். இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
2: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
1: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 எக்ஸ்டென்ஷன் 104.
4: நேஷ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
0: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
1: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
0: வீட்டு இணையம் ஒன்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
0: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
1: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட்.
2: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
1: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
4: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
1: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: உங்கள் முகம், கைரேகை, ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
1: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
0: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
1: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
0: என் மௌனம் கலைத்து என்னோடு உறவாடுகிறது ஐட்டமிழ் FM 102.9 அலைவரிசையில்.

தமிழிசை முழங்கீர் தரணியை ஆள ஐ தமிழ் எஃப்எம் 102.9 102.9

0: தமிழ் பேசும் மக்களோடு ஐ தமிழ் FM 102.9
1: நான் சொல்லணுமா? ஜும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் வாசிங்க அப்படிதான்.

அவருக்கு நடிக்கிற ஆசையும் இருந்தது. ஆனா நடிப்பதற்குன்னு ஒரு கதையும் வந்து எழுதினாரு. அத தானே தயாரிச்சு நடிக்கவும் வந்து முடிவு செய்திருந்தாரு. ஆனா அவருடைய நண்பர்கள், இந்த கதைக்கு நீங்க பொருத்தமா இருக்க மாட்டீங்க, முரட்டுத்தனமான உங்க தோற்றம் இதற்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்கிரண் கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதனால தான் நடிக்கிறத ஒத்தி வச்ச ராஜ்கிரண் அந்த கதையில ராமராஜனை நடிக்க வச்சு தயாரிச்ச படம் தான் என்ன பெத்த ராசா திரைப்படம். இந்த படத்துல ராஜ்கிரண் நாயகனா நடிக்க முடியாட்டியும் கதைய முடித்து வைக்கக்கூடிய ஜானி என்ற ஒரு கேரக்டர்ல அவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ராமராஜன் ஜோடியா ரூபினி நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீவித்யா, வினு சக்கரவர்த்தி, கவுண்டமணி இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இளையராஜாவுடைய இசையில இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே அமைந்திருக்கும். சிராஜ் என்ற ஒருத்தர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருப்பாரு.

0: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்து காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
0: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
1: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
0: மூன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 5147574969. ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
2: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
1: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
2: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
1: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 5147231581.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்வளவு அப்செட்டா இருக்கீங்க அக்கா? என்னாச்சு, ஏதும் பிரச்சனையா?
4: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
3: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஒரு போன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
0: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555, எக்ஸ்டென்ஷன் 104.
5: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
3: வாங்கினது இந்த பிரீமியம் குவாலிட்டியில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
0: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
5: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail 514-468-7424.
1: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
2: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
1: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
2: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
1: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
6: தெளியாத போதை, தீண்ட துடிக்கும் செவி பாதை. ஐ தமிழ் FM 102.9.

தன்னுடைய சுஜாதா சினி ஆர்ட்ஸ் மூலமா தமிழ்ல ரத்தத்தின் ரத்தமே என்ற பெயர்ல ரீமேக் செய்திருந்தார். இதுல அனில் கபூர் நடிச்ச கேரக்டர்ல கே பாக்யராஜும் ஸ்ரீதேவி நடிச்ச கேரக்டர்ல மீனாட்சி சேஷாத்ரியும் வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்களோட சரத் சசேனா, கேப்டன் ராஜு, ஜனகராஜ், சூரியகாந்த் இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாரு. இந்த படத்தை கே விஜயன் இயக்கி வந்ததோட படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தப்பயே கே விஜயன் இறந்ததால அவருடைய மகன் சுந்தர் கே விஜயன் மீதி படத்தை இயக்குனாரு. ஹிந்தியில பெரிய வெற்றி பெற்ற இந்த திரைப்படம் தமிழ்ல தோல்விய தழுவிய ஒரு திரைப்படமா வந்ததுன்னு சொல்லலாம். இதனால மீனாட்சி சேஷாத்ரி அதன் பிறகு அவங்க நடிக்கவே இல்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கே பாலச்சந்தருடைய டூயட் படத்துல பிரபுவுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அண்ணன் பிரபுவும் தம்பி ரமேஷ் அரவிந்தும் மீனாட்சி சேஷாத்ரிய காதலிக்கிற மாதிரி இந்த படத்துடைய கதை இருக்கும். என் ரத்தத்தின் ரத்தமே படத்துல கே பாக்யராஜ் ஆட்டோ டிரைவராகவும் மீனாட்சி சேஷாத்ரி பத்திரிகையாளராகவும் நடிச்சிருப்பாங்க.

பிரியதர்ஷனுடைய இயக்கத்துல 1988 வெளியான மலையாள படம் தான் ஆரியன். இதுல மோகன்லால், ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழ்ல திராவிடன் என்ற பெயர்ல ரீமேக் ஆகி ஆர் கிருஷ்ணமூர்த்தி இதை இயக்கியிருப்பாரு. மோகன்லால் நடிச்ச கேரக்டர்ல சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. வித்யாஸ்ரீ, சுபர்ணா ஆனந்த் இதுல கதாநாயகி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருந்ததோட இந்த படம் முதல்ல ஆரியன் என்ற பெயர்லயே தொடங்கப்பட்டதோட இதற்கு எதிர்ப்பு கிளம்ப திராவிடன் என்று மாற்றப்பட்டிருந்துச்சு இந்த திரைப்படம்.

சின்னப்பதாஸ் சி வி ராஜேந்திரன் இயக்கிய இந்த படத்துல சத்யராஜ் நாயகனா நடிச்சிருந்தாரு. இது இன்சப் என்ற இந்தி படத்துடைய ரீமேக் சொல்லலாம். சித்ரா ராமும் சித்ரா லக்ஷ்மணனும் தயாரிச்சிருந்த இந்த படம் இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த படம் பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து நாம பேசுவோம்.

சின்னப்பதாஸ் திரைப்படம் பற்றி பேசிட்டு இருக்கேன். கதையின் நாயகனான சின்னப்பதாஸ் ஒரு சட்டக்கல்லூரி பேராசிரியரா இருப்பாரு. தன்னுடைய சகோதரிய பாலியல் ரீதியா துன்புறுத்த முயன்ற ஊழல் அமைச்சர்களுடைய பிள்ளைகளான ரவுடிகளை தாக்கியதால தன்னுடைய ஆசிரியர் பணியில இருந்து இடைநீக்கம் செய்யப்படுறாரு. வேறு வழி இல்லாம சின்னப்பதாஸ் ரவி பிரகாஷனுடைய கடத்தல் கும்பல்ல சேர்ந்துடுறாரு. மீண்டும் அமைச்சருடைய மகன் திலீப் ராதாவை பாலியல் வன்புணர்வு செய்ய முயன்றப்போ அவங்க தற்கொலை செய்து கொள்றாங்க. இது தொடர்பா துப்பறியும் போது சின்னப்பதாஸ் ராதாவை போலவே தோற்றம் அளிக்கிற ரெட்டை சகோதரியான டாக்டர் கவிதாவை கொண்டு வந்து அவர் அதிர்ச்சி அடைய செய்வாரு. பிறகு அவங்களை கொண்டு மந்திரியுடைய மகன்களை எப்படி சட்டத்தின் முன்ன நிறுத்துறாருன்றதான் இந்த படத்துடைய கதை. இது ஓரளவுக்கு வரவேற்பு பெற்ற படம் தான். சி பி கஜேந்திரன் இயக்கிய ஒரு கடைசி திரைப்படம்னு சொல்லலாம் இந்த சின்னப்பதாஸ் திரைப்படம்.

மென்மையான காதல் படங்களை இயக்கி கொண்டிருந்த கே ரங்கராஜ் விஜயகாந்த் வச்சு சொந்தமா தயாரிச்ச ஒரு ஆக்ஷன் படம் தான் தர்மம் வெல்லம். விஜயகாந்த் நடிச்ச இரண்டு வேடங்களுக்கு ஒருவர் சுஜாதாவும் மற்றொருவருக்கு கௌதமியும் ஜோடியா நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய மனைவி சுஜாதாவை விட்டு பிரிகிற விஜயகாந்த் போலீஸ் அதிகாரியா மாறுறாரு. 25 வருடங்களுக்கு பிறகு அவர் தன்னுடைய மனைவிய சிறையில சந்திக்கிறாரு. அவர் பல கொலைகளை செய்துட்டு தூக்கு தண்டனைக்காக காத்திருக்கிற ஒரு கைதியா இருக்காரு. தன் மகனுடைய உதவியுடன், அதாவது இன்னொரு விஜயகாந்த் அவருடைய மனைவியா ஜெயில இருந்து எப்படி மீட்கிறார் என்றதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் வெளியான அதே நாள்ல விஜயகாந்த் நடிச்ச ராஜநடைன்ற படம் வெளிவந்துச்சு. தர்மம் வெல்லும் பெரிய வெற்றிய பேர்ல இருந்தாலுமே இயக்குனரும் தயாரிப்பாளருமான கே ரங்கராஜ் பெரும் நிதி சிக்கலுக்கு வந்து இதனால ஆளாயிருந்தாங்க. இந்த படம் பெரிய அளவு வெற்றி பெறும்னு பட வெளியீட்டுக்கு முன்பு பல நேர்காணல்கள்ல உற்சாகமா சொன்ன விஜயகாந்த இந்த தோல்வி நிலைக்கு வச்சதுன்னு சொல்லலாம் இந்த திரைப்படம். ஆனா ராஜன் நடிப்படம் வரவேற்பை பெற்று அவருக்கு ஆறுதலை தந்த திரைப்படமா மாறினது.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க அக்கா, என்னாச்சு? ஏதும் பிரச்சனையா?
1: வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிட்டுது, வீடே எரிஞ்சு போச்சு, நின்ற காரும் டேமேஜ் ஆயிட்டு, இங்க பாருங்க என் கையெல்லாமே காயம், இந்த இன்சூரன்ஸுக்காக அலைய வேண்டி கிடக்கு.
0: ஐயோ, இதுக்கு தான் சொல்றது, நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுத்திருந்தா அலைய வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஒரு ஃபோன் கால்ல விஷயத்தை முடிச்சிருக்கலாம்.
2: அனைத்து விதமான இன்சூரன்ஸ்களையும் நீங்கள் செயல்படுத்திக் கொள்ள நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட். தொடர்புகளுக்கு பானு 514-833-555 extension 104.
3: நாஸ் டைரக்ட் இன்சூரன்ஸ் லிமிடெட்.
4: உங்கள் சமையலறையின் இளவரசியாக நீங்கள் மாற வேண்டுமா? அப்படியானால் உங்கள் ஒரே தெரிவு ஃபிஷ் காட்டல்.
0: ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சி வகைகளோட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
4: வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சி வகைகளை லைவ் வீடியோ கால் மூலமாக தெரிவு செய்ய முடியும்.
0: ரெடி டு குக் உணவுகளை பெற்றுக்கொள்றதோட பார்ட்டிக்கு தேவையான உணவுகளை உங்களுக்கு பிடிச்ச சுவையில பெற்றுக்கொள்ளலாம்.
4: அம்மாவின் கைமணம் மாற அதே சுவையை அனுபவிக்க ஃப்ரெஷ்ஷான மீன், சிக்கன், இறைச்சிகளை ஃபிஷ் காட்டலிடம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஃபிஷ் காட்டல், இலக்கம் 1581 ரூ ஜென்டலோன் ஈஸ்ட், மோன்ட்ரியல், ஃபேப்ரி மெட்ரோவுக்கு அருகாமையில். தொடர்புகளுக்கு 514-723-1581.
0: ஈஷான், நான் அழகா இருக்கேனா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன், அந்த ஜன்னல பாத்துட்டு இருக்க, அப்படி என்ன அந்த ஜன்னல்ல இருக்கு?
5: ஏய், இது இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
0: எதடா கேக்குற?
5: ஏய், இது விண்டோல போட்டுருக்க பிளைண்ட்ஸ் ஷட்டர்ஸ் இவ்ளோ அழகா இருக்கு, எங்க வாங்கின?
0: ஓ, இதத்தான் இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தியா? இது நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல வாங்கினது. இந்த பிரீமியம் குவாலிட்டில வேற எங்க கிடைக்கும்? நம்ம ஷாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும்.
2: உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ் வகைகளை சிறந்த தரத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். தொடர்புகளுக்கு 514-468-7424.
3: சாய் பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ். For more detail, 514-468-7424.
2: உலக பிரசித்தி பெற்ற பண்டித் மகேந்திரனின் ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
6: உங்கள் முகம் கைரேகை ராசி பார்த்து உங்கள் வாழ்வின் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என அனைத்தையும் சொல்கின்றார் பண்டித் மகேந்திரன்.
2: உடல்நலம், கல்வி, நோய், காதல், தொழில், திருமணம், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் எதிர்காலம், வசியம் செய்தல், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, லட்சுமி பரிகாரம், குழந்தையின்மை, வாஸ்து சாஸ்திரம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வினை ஜோதிடர் பண்டித் மகேந்திரனின் மூலம் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
6: உங்கள் வாழ்வின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
2: மொன்றியலில் இவருடைய சேவைகளை 7 நாட்களிலும் 24 மணித்தியாலத்திலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்புகளுக்கு 514-7574-969. ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள், உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளியம்மன் ஜோதிடம்.
6: மின்னல் வேகம், பெரிய சேமிப்பு, குறைந்த விலை.
2: டெக் மைண்ட்ஸ் வணிக இணையம், வணிக தொலைபேசி மற்றும் ஃபாக்ஸ் வெறும் $99.99 மட்டுமே.
6: வீட்டு இணையம் ஒற்றை $29.99 முதல் பெற்றுக் கொள்வதோடு முழு வருடத்திற்கான ஹோம் போன் ஒன்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: இன்றே அழையுங்கள். 1-877-770-7779.
6: மேம்பட்ட இணைப்பிற்கு இன்றே மாறுங்கள்.
2: டெக் மைண்ட்ஸ், வேகம் பேசும் இன்டர்நெட். தமிழ் காற்றை சுமந்து உங்கள் மனங்களோடு உறவாடும் ஐ தமிழ் FM 102.9 அலைவரிசையில் முன்

இன்றைய நிகழ்ச்சியில இணைந்து ரசித்து மகிழ்ந்த அத்தனை அன்புக்குரிய உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து மைத்தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் வரையில் அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்ற செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஷி ரேணு.